0: தமிழகத்தின் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கு வாக்காளர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனடாவின் மிகப்பெரிய தனியார் மொழி பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றான இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி ஆஃப் கனடா ILAC நிதி நெருக்கடி காரணமாக வங்குரோத்து நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான சட்ட மற்றும் நீதித்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தண்டனை பெற்றவர்களை பரிமாற்றிக் கொள்வது மற்றும் பரஸ்பர சட்ட உதவி தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களை விரைவாக இறுதி செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயத்துக்காக இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. கனேடிய பிரதமர் மார்க்கானிக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரேனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. ரஷ்யாவின் மொஸ்கோ பிராந்தியத்தில் உக்ரைன் நடத்தியதாக கூறப்படும் ரோன் தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனோஜனை விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடி ஊடாக சவுதி அரசிடம் அவசரமாக கோரிக்கை விடுக்க வேண்டுமென மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கில் தியாகி திலீபனுக்கு நினைவேந்தல் நிகழ்த்தப்பட்டு உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளமை இராணுவத்தை அவமதிக்கும் செயற்பாடு என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளின் தனிநபர் கார்பன் வெளியேற்றம் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா டென்மார்க்குடன் எட்டியுள்ள கிரீன்லாந்து தொடர்பான உடன்பாட்டு ஊக்கமளிப்பதாக கனேடிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கென்றி தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்தை விமர்சித்து சர்வதேச அணுசக்தி முகாமை வெளியிட்ட தீர்மானத்தை வடகொரியா நிராகரித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 20 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 21 பாகையில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 பாகையிலும் நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 பாகையிலும் வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிகிமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை நீங்கள் இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு அழகான காடு ஒன்று இருந்ததாம். அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையாகவும் உதவி செய்து கொண்டும் ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்களாம். அந்த பொழுதில் ஒரு முயல் குட்டி வந்து அந்த காட்டில் ரொம்பவும் வேகமாக அழுது கொண்டே ஓடி வந்ததாம். அது வந்து மற்ற மிருகங்களிடம் அழுது கொண்டு வரும்பொழுது அதில் கேட்டுதான், என்னாச்சு அழுகின்றாய் என்று. அதற்கு அந்த முயல் குட்டி சொல்லித்தான், ஒரு நரி வந்து தன்னுடைய பழக்கூடையை வந்து பறித்து முறித்து விட்டதுண்டு. அதை கேட்ட உடனே எல்லாருமே ஏன் அப்படி செய்தது என்று கேட்டார்களாம். அந்த முயற்சி தான், தான் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் நரி அப்படி செய்து விட்டதாண்டு. ஆனால் இது எல்லாம் பக்கத்தில் நின்ற ஒரு குட்டி ஜானை வந்து சொல்லித்தான், நீ எதுவுமே செய்யாமல் அதை எப்படி உன்னை அப்படி செய்ய முடியும், உன்னுடைய பழக்கூடிய அதை எப்படி முறைக்க முடியும் என்று கேட்டுதான். ஆனால் இந்த முயற்குட்டி சொல்லித்தான், நான் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் அதை அப்படி செய்து விட்டதாண்டு. இதை கேட்ட அந்த மற்ற மிருகங்களும் சொல்லித்தான், ஆமாம் நரி அப்படி செய்திருக்குந்தான், இந்த நரியை நாங்கள் இந்த காட்டை விட்டு நாங்கள் துரத்த வேணும், ஏனென்றால் அந்த நரி வந்து எல்லோருடமே வம்பளித்து கொண்டிருக்கிறது, ஆகவே அதை அப்படி செய்திருக்குந்தான்னு சொல்லித்தான். ஆனால் அந்த குட்டி ஜானை மட்டும் நம்பவே இல்லையா. அது நேரடியாக அந்த நரியிடம் இந்த முயலை கூட்டி கொண்டு போய் கேட்டுதான், என்ன நடந்தது, ஏன் இப்படி செய்தாய் என்று. அதற்கு அந்த நரி வந்து என்ன பதில் கூறியிருக்கும், இந்த கதையை நீங்கள் உங்களுடைய பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4642 2. கதை சொல்ல விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4642 2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் தெரியும்?
1: கண்ணா கலக்கமா சாங்.
0: கண்ணா கலக்கமா என்ன திரைப்படம்?
1: ரம்சா மூவி உன்னை சரணடைந்தேன்.
0: விளங்கவில்லை.
1: நன்றி.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க? நான் ஜெய்
3: பேசுறேன். நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறேன்.
3: எங்க வீட்டிலயா வேலை இல்லையா?
4: வேலை முடிஞ்சு போய் கொண்டு
3: வேலை முடிஞ்சு சிலங்களுக்கு என்ன பாடல் தெரியுது?
4: நீங்க வளமையாக இருக்கிற மாதிரி நீங்க கேட்ட வயல இருந்து அடியே மான் அடியே மான் இல்ல நினைக்கா அந்த பாடல்.
3: அந்த பாடல் எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல். நல்லது, கேட்டு மக்களுக்கு நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில், கங்கை அம்மனுடைய வரிகளில், எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் பிச்சைக்காரன் சுதன். பிச்சைக்காரன் படத்தில் இருந்து பாடல்கள்.
1: நீங்க சொல்லுங்க சுதன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியவே?
2: உனக்காக வருவேன்,
1: பிச்சைக்காரன் திரைப்படத்தில் இருந்து.
2: மற்றது அந்த நரிக்கதை வந்து ரெண்டு விதமா யோசிக்கலாம். அதான் நான் புலம்பிக் கொண்டிருந்தேன். என்னென்னா, நரிகண்ட உடனேயே நாங்கள் எல்லாருமே முடிவுக்கு வந்துடுவோம், நரி கூடாதுதான் செய்ய
1: வேண்டேன்.
2: அது அப்ப அதோட ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஆனா அப்படி கூடாது செய்யறதுக்கு நல்ல பிள்ளைக்கு நடிக்கிற கணவர் என்ன செய்யணும்ண்டா, தாங்கள் செய்து போட்டு நரிந்த தலையில போடுவேன். அப்ப அந்த வகையில போய் அங்க குட்டி யானை கேட்கல, குட்டி யானைன்னு நீங்க சொல்லிக்கல, அதுலதான் குழு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னா, குட்டி யானைக்கு அந்த இது இருக்காது தானே, அந்த குட்டி எண்ணெய்க்குல அது ஒரு நேர்மையாயிருக்கும். அப்ப அது வந்து போய் கேக்குது, கேட்கலதான் பிரச்சனை அப்படி விடுது. நரி சொல்லுது, இது வந்து இப்படி எனக்கு பாதிப்பு செய்தது, அதாலதான் கோபத்துல நான் உடைச்சு போட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். உடைச்சது பிழைதான், ஆனா பிழை செய்தது வந்து முயல்தான் இது. இல்லாட்டி நான் உடைக்கல, வந்தா உடைச்சு போட்டு சொல்றேன்ன்றது அப்படியும் ஏதாவது வந்திருக்கலாம். ஆனா மாறி நரியண்டா அப்படித்தானன்றதற்குரிய குணத்தையும் அது சில வேளையில காட்டி இருந்திருக்கலாம். அதான் மூண்டோ ஆப்ஷன்ல குழம்பினால் முடிவு தெரியல. மூண்டையும் சொல்லிக்கிறேன்,
1: மூண்டையும் சொல்லிருக்கேன். நாங்க இப்ப இதுல இது சரி என்ன நாங்க எடுக்கணும்
2: என்றது கடைசியா கண்டுபிடிச்சு கேப்பன் தானே.
1: நன்றி நன்றி, இணைந்து சிறப்பித்தவங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி. பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியினுடைய இசையமைப்பில் ஜானகி ஐயரின் குரலில்

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் உஷா கதக்குறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க உஷா?
2: நலமுடன் இருக்கிறேன், நன்றி.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: தர்மம் தலை ஹாக்கும் அந்த பாடல்.
1: அதே திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல்.
2: ஆமாம்.
1: உங்களுக்கு டிஎம்எஸ்னுடைய பாடல்கள் பிடிக்குமா?
2: கண்ணதாசன் வரிகள் பிடிக்கும்.
1: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்? ஒரு உற்சாகமான பாடலா?
2: உற்சாகமான பாடலாம் நான் அதிகமா கேட்கிறேன்.
1: ஆமா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
2: நன்றி,
1: இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில் கார்த்திக்கினுடைய வரிகளில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன்.
2: நடக்கலாம், போயிட்டு வந்துட்டீங்களா?
3: போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் போயிட்டு வந்தாச்சு.
2: சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியுது?
3: பாடல் வந்து ரோஜா கூட்டம் படத்துல முட்டுக்களே முட்டுக்களேங்கிற பாடல். இது வந்து கதைக்கு வந்து எப்படின்னா, அந்த நரி வந்து பிடிக்கிட்டு பல கூட உடைச்சிருச்சு, அதானே? சரி சரி, அது என்ன இருக்குன்னா, அதெல்லாம் கேட்டுப்பாங்க நரிய போய். நரி சொல்லி, ஆமா நான் உடைச்சேன்னா ஏன் உடைச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன், இந்த பழக்கூடைய முயல் கஷ்டப்பட்டு பறிச்சது கிடையாது, அங்க ஏற்கனவே யாரோ பறிக்க வச்சு மறந்துக்கு போயிட்டா அதை தூக்கிட்டு வந்துடுச்சு. அதை தூக்கிட்டு வந்தது இல்லாம நான் பசியில ஒண்ணு கேட்டு எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதே நேரத்துல நான் எனக்கு தான் தரல, ஒரு சின்ன குரங்கு குட்டி வந்து பசிக்கு அழுதுச்சு, அதுக்காக ஒரு பழம் கொடுங்கன்னா கொடுக்காம முடியும், நீ தூக்கிட்டு ஓடிடுச்சு, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு, பிடிங்க போட்டு உடைச்சிட்டேன் அப்படின்னுச்சு. சோ அப்பதான் சொல்லியிருக்கும், பேராசை பெரு நஷ்டம். அவன் கொடுக்க வந்து ஒரு ஒரு பழம், இதுல ஏற்கனவே கூட நிறைய பழம் இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு பழம் கொடுத்திருந்தா மீதி பழம் சாப்பிடுறது ஆசை எல்லாம் தூக்கிட்டு வந்துருச்சு, எல்லாம் போட்டு உடச்சி வீணாக்கிடுச்சு, பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த கதையோட நீதி.
2: வாழ்த்துக்கள்.
3: நான் வளம அதான் இப்ப வந்து வளம படி படி ஆயிப்போச்சு பாருங்க. அதுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆசை எல்லா காசும் நம்ம சேர்த்து வச்சு நம்ம நகை வாங்கணும், நம்ம நம்ம வாங்கிடலாம் அப்படியே திருவிழாக்கு ஃபங்க்ஷனுக்கு தீபாவளி போக நகை வாங்கி உடம்பெல்லாம் நகையிலேயே மின்னணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால காசு கேட்டாலும் எல்லாம் அடிக்கி பேங்க்ல வச்சிருச்சு. என்ன திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா பேங்க் போனா ஒரே கூட்டம், என்னடா பேங்க் வந்து பங்க்ரப்ட் ஆயிப்போச்சு. சோ பங்குல பணம் என்ன சவளத்தானே காலி, பேராசைப்பட்டு அவங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் பேங்க்ல போட்டு எல்லாம் காலியா போச்சு.
2: கண்டிப்பா.
3: ஆமா, சோ அது மாதிரி பேராசை எதுவும் படக்கூடாது, கேட்கறவங்களுக்கு கொடுத்துடணும், கொடுத்துட்டு மீதி நம்ம வச்சு நமக்கு நிலைக்கும், இதுன்னா அப்படிதான் போயிடும். நீங்க அப்படி எல்லாரும் பண்றீங்களா? அப்ப நீங்க அப்படிதான் பண்றீங்களோ?
2: இல்லை இல்லை,
3: வளமையா அப்படிதான் சொல்றீங்களா? அதுதான் கேட்டேன்.
2: இல்ல, அது நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய விடைய கேள்விப்பட்ட விடயங்கள்
3: தான். இதுவும் கேள்விப்பட்டதுதான். இது நான் சொல்லுது
2: நல்லது.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
2: அழகான வாழ்த்துக்கள் உங்களுடைய குட்டி கதைகளுக்கு, உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: வணக்கம், நன்றி, நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: இலங்கையில அரசியல்வாதிகளும் பிடிச்சி பிடிச்சி உள்ள போறாங்கல்ல?
1: ஆமா,
2: அந்த இல்லாம சரி, கிள்ளி படத்துல இருந்து பாட்டு கேட்போம்.
1: கிள்ளி படத்துல இருந்து அப்படி போடு பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: உங்களுடைய காலநிலை எல்லாம் தெரியும்.
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: எனக்கு உன்னை தாண்டி வர படத்துல இருந்து அந்த ஒசானா அந்த படத்துக்கு
1: ரஹ்மானுடைய இசையமைப்பில் இருக்கிற பாடல்.
2: ஆமா,
1: கேட்டு மக்களுங்க நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி அஜி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், சுஷேனி மற்றும் ரகுமானுடைய இசையமைப்பில் வருகின்றது. அவர்களுடைய குரலில், விஜய் பிரகாஷ் மற்றும் சுஷேனியின் குரலில்.

0: மலைவாழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் தெரிவு? ஆமாம், நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தீர்கள். வீடு வரை உறவு அந்த திரைப்ப பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். ஆமாம், உங்களிடம் தமிழ் எக்ஸ்பிரஸில் ஒரு கதை கேட்டிருந்தேன். அந்த கதைக்கான அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள். தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அந்த கதை என்னவென்றால், ஒரு அழகான காட்டில் வந்து நிறைய மிருகங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்ததாம். அந்த நேரத்தில் வந்து அதுகள் ரொம்ப ஒற்றுமையாக இருந்ததாம். அந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு குட்டி முயல் வந்து அழுது கொண்டே ஓடி வந்ததா. ஏனென்று கேட்கும் பொழுது அதை சொல்லிச்சாம், தன்னுடைய பல கூடியை வந்து நரி வந்து உடைத்து விட்டதுன்னு. அப்போ அதை கேட்ட மற்ற மிருகங்கள் எல்லாம், அப்படி உடைக்காத, என்ன ஆச்சு சொல்லண்ட கேட்டுதாம் அந்த முயலிடம். அதற்கு அந்த முயல் சொல்லிச்சாம், ஆமாம், அதை உடைத்து விட்டது, நான் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் தன்னுடைய கூடியை வந்து நரி உடைத்து விட்டதுண்டு. இதை கேட்டுக்கொண்டிருந்த யானை சொல்லிச்சாம், அதை அப்படி செய்யாதே என்று சொல்லும்பொழுது இந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் சொல்லிச்சாம், இல்லை இல்லை, நரி வந்து அப்படித்தான் எல்லாருக்குமே செய்கிறது, அதனால் அதை இந்த காட்டை விட்டே நாங்கள் துரத்த வேண்டும் என்று சொல்லிச்சாம். அப்போ இந்த யானைக்குட்டி என்ன செய்ததாம், கூட்டி கொண்டு போய் இந்த முயலை அந்த நரியிடம் கூட்டி கொண்டு போய் என்ன நடந்ததை சொல்லு என்று கேட்டுதாம். இந்த நரி இந்த முயலிடம் கேட்கும் பொழுது முயல் சொல்லிச்சாம், தான் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் நரி தான் அப்படி செய்து விட்டது என்று. ஆனால் நரியிடம் கேட்டது, நரியிடம் அந்த யானைக்குட்டி கேட்டுதாம், என்ன நடந்தது சொல்லுன்னு. அப்பொழுது அந்த நரிக்குட்டி சொல்ல ஆரம்பித்துதாம், இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்திவிட்டு உங்களிடம் கேட்டிருந்தேன். நீங்கள் மழைக்கான பதில்கள் கொடுத்து இருந்தீர்கள். நன்றி இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும். அதற்கு அந்த நரி சொல்லிச்சாம், முயலோட கூட வந்து எல்லோரும் போயிருக்கிற போய் வரக்கூடிய பாதையில் தான், அது பாதையின் மேலே தான் அது இருந்தது, அதனால தான் நிறைய பழங்களும் இருந்தது அந்த கூடைக்குள்ளே. அது யாரோ மறந்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க என்று தான் நான் நினைச்சேன். அதை கொண்டு போய் நான் ஒரு மரத்தோட கிளையில தான் தொங்க விட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து முயல் வந்து தன்னோட கூடியை இழுக்க ஆரம்பிச்சுதான். அப்பொழுது தான் அதைக்கிட்ட போய் தான் சொல்லித்தான், இந்த கூடியை நீ இழுக்காதே, நானே அதை எடுத்து தாரேன் என்று சொல்லித்தான். ஆனாலும் முயல் கேட்காமலேயே இழுத்து கொண்டு இருந்ததாம். அந்த இழுக்கும் தருணத்தில் அது அதுக்கு கூட வந்து கிழிஞ்சு போய் அது கீழே விழுந்துருச்சு. இந்த நரி சொல்லித்தான். அப்படி நிறைய சொல்லி முடித்த உடனே அப்பொழுது தானே அந்த மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நிஜமாகவே நடந்தது என்னவாக இருக்கும்ன்றது. அப்பொழுது தான் அவ எல்லாருக்குமே தெரிய வந்ததான். அப்போ தானே ஜானை சொல்லித்தாம், எல்லா மிருகங்கள் கிட்டையும் சொல்லித்தாம் அந்த ஜானை வந்து, நீங்கள் எவ்வளவு கோபப்பட்டு நிறைய பேர் வந்து இந்த நிறைய வந்து இந்த காட்டை விட்டு நாங்கள் அனுப்பணும்னு நினைச்சிங்க, ஆனால் பார்த்தீங்களா நடந்தது என்னவென்று இப்போ நிறைய சொல்லித்தானே எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி அந்த இந்த பிரச்சனையின முடிவில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் இரு தரப்பிலையும் நாங்கள் கேட்டு போட்டு தான் இதுக்கான முடிவை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். ஒரு தரப்பை மட்டும் நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது இந்த கதையிலேருந்து நாங்கள் தெரிய வருகிறது. ஏனென்றால் ஒருதருடைய கதையிலிருந்து நாங்கள் அந்த முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறத நம்பிக்கொண்டு அது சரியாக இருக்குமென்று நாங்கள் முடிவெடுக்கக்கூடாது. இரு தரப்புமே நாங்கள் விசாரிக்க வேணும். அந்த விசாரித்ததான் எங்களுக்கான சரியான முடிவு எங்களுக்கு கிடைக்கும். அந்த நாங்கள் அப்படி விசாரிக்கும் பொழுது தான் எந்த தரப்பில் எங்களுக்கு உண்மை இருக்குது என்பதை எங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் தெரியாமல் இருந்தோம்னா ஒரு ஆள் சொல்வதை கேட்டு விட்டோம் என்றால் அவர் தரப்பு, ஆமாம் அவர் சொல்வது சரிதான், மெட்ட தரப்பு தான் பிள்ளைன்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் இரு தரப்பையும் நாங்கள் விசாரித்து பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் எங்கே அந்த பிள்ளை நடந்திருக்கிறது. அதுதான் எங்களுக்கு இந்த கதை எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வாசிப்பது ராஜி. திருகோணமலையில் இடம்பெறும் காணி அபகரிப்பால் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நிலையற்ற வாழ்க்கையை எதிர்கொள்வதாக காணி உரிமைக்கான மாவட்ட செயலணியின் தலைவர் தெரிவித்துள்ளார். கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் திராஜ் சேத் ரஷ்யாவுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, இராணுவ பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில்துறை பரிமாற்றங்களை மேலும் பலப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்காப்ரோ பகுதியில் தற்போது வாகன நிறுத்துமிடமாக பயன்படுத்தப்படும் இடத்தை வீடற்றவர்களுக்கான சிறிய வீடுகள் கொண்ட குடியிருப்பு சமூகமாக மாற்றப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகள் கத்தார் ஊடாக அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி மொச்சென் ஹெரஸ் ஜெராபி கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகளின் அதிகரித்தாலும் நுகர்வோரை பாதுகாக்க எரிபொருள் விலையை மானியங்கள் மூலம் கட்டுப்படுத்தும் நடவடிக்கை தொடரும் என ஜனாதிபதி அனர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுற்றுலா வருமானம் இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் சுமார் 10% குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வாக்காளர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனடாவின் மிகப்பெரிய தனியார் மொழி பயிற்சி நிறுவனங்களில் ஒன்றான இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி ஆஃப் கனடா ILAC நிதி நெருக்கடி காரணமாக வங்குரோத்து நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான சட்ட மற்றும் நீதித்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தண்டனை பெற்றவர்களை பரிமாற்றிக் கொள்வது மற்றும் பரஸ்பர சட்ட உதவி தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களை விரைவாக இறுதி செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயத்திற்காக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றுள்ளது. கனேடிய பிரதமர் மார்கானிக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரேனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவின் மொஸ்கோ பிராந்தியத்தில் உக்ரைன் நடத்தியதாக கூறப்படும் ரோன் தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணுகினை விடுவிக்க ஜனாதிபதி அனர குமார திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடி ஊடாக சவுதி அரசிடம் அவசரமாக கோரிக்கை விடுக்க வேண்டுமென மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கில் தியாகி திலீபனுக்கு நினைவேந்தல் நிகழ்த்தப்பட்டு உருவச்சிலை அமைக்கப்பட்டுள்ளமை இராணுவத்தை அவமதிக்கும் செயற்பாடு என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளின் தனிநபர் கார்பன் வெளியேற்றம் இந்தியாவை விட 6 மடங்கு அதிகமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா டென்மார்க்குடன் எட்டியுள்ள கிரீன்லாந்து தொடர்பான உடன்பாட்டு ஊக்கமளிப்பதாக கனடாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்ட்ரி தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்தை விமர்சித்து சர்வதேச அணுசக்தி முகமை வெளியிட்டுள்ள தீர்மானத்தை வடகொரியா நிராகரித்துள்ளது.
2: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 19 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையும் 19 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 °C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 °C காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்
2: நேரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 4166 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. சூழ்நிலைகள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. சில நேரங்களில் நாம் மாறுவதில்லை, சில நேரங்களில் நாம் மாறுவதில்லை. நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் தான் நம்மை மாற்றி விடுகின்றன. சில நேரங்களில் நாம் மாறுவதில்லை, நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் தான் நம்மை மாற்றி விடுகின்றன. சிரித்து பேச நினைத்தாலும் மௌனமாக இருக்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றது. சிரித்து பேச நினைத்தாலும் மௌனமாக இருக்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்றது. நம்பிக்கையோடு நடக்க நினைத்தாலும் சில அனுபவங்கள் பயத்தோடு நடக்க செய்கின்றன. நம்பிக்கையோடு நடக்க நினைத்தாலும் சில அனுபவங்கள் பயத்தோடு நடக்க செய்கின்றன. சில சூழ்நிலைகள் நம்மை உடைத்துவிடும், சில சூழ்நிலைகள் தான் நம்மை நாமாக உருவாக்குகின்றன. சில சூழ்நிலைகள் நம்மை உடைத்துவிடும், சில சூழ்நிலைகள் தான் நம்மை நாமாக உருவாக்குகின்றன. வாழ்க்கை எப்போதும் நாம் விரும்பும்படி அமைவதில்லை, வாழ்க்கை எப்போதும் நாம் விரும்பும்படி அமைவதில்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை இழந்து விடாமல் வாழ கற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஒரு போராட்டம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை இழந்து விடாமல் வாழ கற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஒரு போராட்டம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
1: 4162 4462 4662. உன் மௌனம் மௌனமான சிறையிலே நீ என்னை அழைக்காதே, சம்மதம் சொல்லிவிடு, தாயாக உன்னை பார்த்துக் கொள்வேன். காதல் என்னும் ஒன்று எடுத்து பகல் கனவு நான் காண்கிறேன், என்னை விட்டு பிரியாத வரம் ஆண்டவனை கேட்கிறேன். என் சிவச காட்டிலும் உன் பெயரை சொல்லுகிறேன், உன்னை என் உயிராக நேற்று விட்டேன், உன் காதலுக்காக நித்தம் எழுந்துகின்றேன், பதில் தருவாயா? நன்றி.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு ஒரு குட்டி சோகம் கலந்த ஒரு அழகான கவிதை. வாழ்த்துக்கள்,
1: நன்றி.
2: சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவு?
1: தெரியும், சேரப்பாடி என்பது பிரபாவா இருந்த நிலவே வெண்ணிலவே.
2: ஆமாம், எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்.
1: கேட்டு
2: மாக்கிலங்கள், நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் கதைக்கிறீங்க?
3: வணக்கம்,
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
3: வணக்கம், நான் சுதன்.
2: வணக்கம் சுதன், எப்படி இருக்கிறீங்கள்?
3: நலம், நீங்கள்?
2: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய பாடலை கேப்போம், உங்களுடைய கவிதையை கேப்போம்.
3: ஆமாம் ஆமாம். மருத்துவ காரணம் எதுவும் இல்லை, மருத்துவ காரணம் எதுவுமின்றி இனிப்பு சுவை இப்போது எனக்கு பிடிப்பதில்லை. ஆனாலும் கோவில் வீதி மணலில் புரளும்

0: All your insurance need அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கேன்?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நானும் அதே சுகமும் ஆனந்தமா இருக்கின்றேன்.
2: சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டேன்.
2: சொல்லுங்க, எங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
3: சின்ன கவிதை தான். கண்ணுக்கு படாமலேயே சுற்றி வருபவளே, கள்ளன் போல் முகமூடி போட்டு சுட்டுகிறாயே, நீ என்ன கொள்ளைக்காரியா அல்லது என் தொல்லைக்காரியா? எதற்கு முகமூடி போட்டுக்கொண்டு தெரிகிறாய்? காதலனுக்கு காதலியின் அகத்தை திறப்பதுதான் வேலை, இப்பொழுது முகத்தை திறப்பதும் வேலை பலுவாக்கிவிட்டாயே. காகமும் கரையும் ஒன்று கூட நீ சற்று நின்று உறையக்கூடாதா என் தாகம் தீர? மேகம் கொள்ளாது சோகம் மழை தரவில்லையா? என் சோகம் தள்ளாது நீ ஏன் தாழையாக வந்து விடுகிறாய்? வறண்ட நிலத்தில் வழை பசுமையாக்கிறது போல் உன் இருண்ட புலத்தில் நான் செழுமையாக்குவேன் என் கரம் பிடித்தால். வரம் கொடுக்கும் இந்த சாமியை தரம் பார்க்காதே, நிறம் கொடுக்கும் ஆசாமியை உனக்கு ஜுரம் கொடுக்கும் என்பதும் மறந்து விடாதே. சுத்தி சுத்தி வந்ததையெல்லாம் மறந்து விட்டு இவள் புத்தி கேட்டு எங்கும் ஓடிவிடாதே. முடிந்தது.
2: முடிந்து விட்டது.
3: ஆமா,
2: வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
2: அழகான வரிகள், வாழ்த்துக்கள். பக்கத்தில் மனைவி இருக்கிறார்களா?
3: மனைவி இருக்காங்க,
2: நினைக்கிறேன்
3: இருப்பார்கள்.
2: உங்களுடைய கவிதைக்கு சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
3: படைப்பா படத்துல இருந்து சுத்தி சுத்தி வந்தீர்கள் பாடல்.
2: சுத்தி சுத்தி வந்தீர்கள். ஆமாம், எஸ்பிபி ஹரணி பாடி ஒரு பாடல்.
3: ஆமாம்,
2: கேட்டு மக்களுங்க, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: வாழ்த்துக்கள். என்ற கவிதை வந்து, கனவுகளோடு துவங்கியவள் கண்ணீரோடு கடக்கும் வாழ்க்கை பயணம் வந்து, திருமணமான பேசி திருமணம் காதல் திருமணம் ரெண்டே மையமாக சொல்லிப்பாங்க சொல்றேன். பிறந்த வீட்டில் வாசலில் தவழ்ந்து ஓடியாடி முற்றத்தில் விளையாடியவள், பெற்றோரின் அரவணைப்பில் பாசத்தோடு வளர்ந்தவள், பக்குவ வயதை அவள் அடைந்ததும் பல பொருத்தங்கள் பார்த்து பேசி முடித்த திருமண பந்தத்தில் இணைகிறாள். பஞ்சவிட மென்மையான மனதை உடையவள், பெற்றோரின் பாச கூட்டையும் பாசமாய் சூழ்ந்த உறவுகளையும் பிரியும் அந்த நொடி, அவள் வெளியோரம் வெளிநீர் கசிய உதட்டில் புன்னகை மலர, கண்ணில் புது கனவுகள் சுமந்து நெஞ்சில் மெல்லிய ஏக்கங்கள் தேக்கி, அறியாத ஒரு புதிய பாதையில் அவள் வைக்கும் முதலடி, புன்னகை பூக்க புது கனவுகள் சுமக்க தொடங்கிறது. அவளின் புதிய வாழ்க்கை மனதில் ஆயிரம் ஆசைகளையும் தன் நம்பிக்கைகளும் சுமந்தபடியோர் புதிய உறவுகளோடு வாழ தொடங்குகிறாள். புன்னகையோடும் கனவுகளோடும் தொடங்கும் திருமண பயணம் அது அவளின் இதயத்தில் புதியதொரு பொறுப்பை தருவது. ஆனால் நாட்கள் நகர நகர அந்த வாழ்க்கை அழகந்தை மாறுகிறது. அறிமுகமில்லா மனிதனின் கோபத்தில் அவள் கண்ட கனவுகள் உடைகின்றன. அன்பை தேடிய இடத்தில் ஏமாற்றமே மிஞ்சுவதால் சொல்ல முடியாத துயரத்தில் அவளது இதயம் வாடுகிறது. சரி, உயிராய் நினைத்து காதலித்தவன் வாழ்வது சுகமா? காதலிக்கும் போது அன்பின் முகம் காட்டினான், கரம் பற்றிய பின்னரோ அறியாத முகம் காட்டினான். காதலில் இருந்தபோது கனிவோடு பேசினான், இல்லத்தில் இணைந்த பின்னர் ஏன் இத்தனை மாற்றம் கொண்டான்? அன்பாய் கரம் பற்றியவனோ அந்நியனாய் மாறிவிட்டால் அவனோடு அவள் வாழ்வது வாழ்க்கை எப்படி இனிமை காணும்? காதலின் மீது வைத்த நம்பிக்கையும் கனவுகளையும் சேர்ந்து போக அவளது இதயத்தில் எஞ்சுவது சொல்ல முடியாத பெரும் ஏக்கமே. பெற்றோர் பேசி முடித்த திருமணமோ நெஞ்சார கொண்ட காதல் திருமணமோ எந்த பாதையில் அவள் நடந்தாலும் வாழ்க்கை அவளுக்கு சில வழிகளைத்தான் தருகிறது. தன் கனவுகளை தள்ளி வைத்து மற்றவர் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். நேற்று வரை அவள் சுமந்த வழிகளை நாம் உணராமல் இருக்கலாம். இனியாவது அவள் மௌனத்தின் மொழியை உணர்வோம், அவள் கண்ணீரின் வழியை அறிந்து கொள்வோம், அவள் உதட்டில் புன்னகை மலரச் செய்வோம். இனிவரும் நாட்களை அவளுக்காக வாழ்வோம். அவளின் அழகிய புன்னகையை தெய்வீகோழி, அவளின் மகிழ்ச்சியில் மகாலட்சுமி அருள் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கும்.
1: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
2: நன்றி. நான் அந்த பெண்கள் இந்த வழிகளை கொஞ்சம் கொஞ்சம் அண்டைக்கலாம். அப்பதான் ஜோதிக்கலாம் பிரியோகா தண்டே நினைச்சு எழுதி பார்த்தேன்.
1: நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
2: நான் வந்து எப்போவும் அந்த எல்லாம் மீற மாற்ற நடந்ததற்காக இந்த பாடல், உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன்.
1: ஹரிச்சரன் பாடிய பாடல். உங்களுடைய பாடல் வரும். நன்றி. இணைந்து சிறப்பு தமிழ் தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் குயின் சார்.
1: வணக்கம் குயின் சார், எப்படி இருக்கிறீங்கள்?
2: நலமா மகிழ்ச்சியா உள்ளேன். நீங்க?
1: நான் நல்ல சுகமாக உள்ளேன். நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
2: ஆமா, சின்னொரு கவிதை படித்தது பிடித்த கவிதை.
1: சொல்லுங்க.
2: எண்ணற்ற நிலவுகளை கடந்தும் நூற்றுக்கணக்கான கவிதைகள் வரைந்தும் மணிக்கணக்கான இசையில் நனைந்தும் இன்னும் தீக்கத்தான் முடியவில்லை உன் நினைவுகளை.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் தெரியும், கண்ணன் பெருவான் திரைப்படத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே.
1: வெண்ணிலவே ஹரிஹரன் பாடிய பாடல்.
2: ஆமா
1: ஆமா, உங்களுடைய பாடல் வரும். நன்றி, இணைந்து சிறப்பு தமிழ் தொடர்ந்து சந்திப்போம்.
2: சந்திப்போம். நன்றி. உனக்கு
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜேஸ்வரி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
1: நான் நல்ல சுகமாக உள்ளேன், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய கவிதையை கேட்போம்.
3: என் காதலே, என் காதலே, என் கடந்த கால குப்பை மேட்டில் நான் தொலைத்து விட்ட குண்டுமணியே. என் கடந்த காலம் எனும் குப்பை மேட்டில் நான் தொலைத்து விட்ட குண்டுமணியே. நீ என் கனவு காப்பகத்தில் கவனமாக இருக்கிறாய். நான் தொலைத்த இடத்தில் உன்னை தேடி தேடி தொலைந்து போகிறேன். ஆனால் கனவில் நீ காத்திருப்பதால் கரைந்தும் போகிறேன். காலம் உன்னை காட்டி தந்தால் மீண்டும் காதல் கொள்ளுவேன். நன்றி.
1: அழகான வரிகள். அது மட்டுமின்றி நீங்கள் அந்த கவிதை சொல்லும் விதமும் எனக்கு அழகாக பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்கள்.
3: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு செல்வி படத்துல இருந்து பூவே வாய் பேசும் பாடல்.
1: ஹரிஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி பாடிய பாடல்.
3: ஆமா.
1: உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
1: நன்றி.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்களுடைய திரைப்படங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி 4164462222. உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள்: முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்கள் என் பக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கணும் என்ற பாடல், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு என்ற பாடல், நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லிலே வானவில்லி என்ற பாடல், ஐந்தாவது அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம் என்ற பாடல். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222. அந்த 5 பாடல்களும் மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை என்ற பாடல், இரண்டாவது மக்கள் இன் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கணும் என்ற பாடல், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு என்ற பாடல், நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை என்ற பாடல், ஐந்தாவது அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம் என்ற பாடல். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164462222.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா
5: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
6: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிணங்க எதிர்வரும் September 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600.
1: 9-2600. நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள்: முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்கள் இன் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவரை பார்க்கணும், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை, மற்றும் ஐந்தாவது அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம். இந்த 5 பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடியும் தொலைபேசியை 4164462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: கவிதை அரங்கர நேரம், அடுத்தது ரமணா படத்துல,
1: ரமணா படத்துல
7: வானவில்லை வானவில்லை வந்தது யாரும் அந்த பாட்டா இருக்கும்.
1: அந்த பாடல் 1, 5, 4.
7: 4.
1: நல்லது. நன்றி.
7: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் காந்தி.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
8: எனக்கு வந்து இரண்டு மூன்று ஐந்து.
1: இரண்டு மூன்று மற்றும் ஐந்து. நல்லது, நன்றி.
8: நன்றி, வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
9: கணேசன்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம், காசிநாதன் கழிக்கலாம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
10: எனக்கு
1: முதலாவது யார் இந்த
10: தேவதையா.
1: நல்லது, நன்றி.
10: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அதாவது முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்களின் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனை பார்க்கணும், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை, மற்றும் ஐந்தாவது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம். ராகி, எப்படி இருக்கிறியா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
11: அழைப்பில்
1: இருக்கும் அடுத்த நீயர் வணக்கம்.
12: வணக்கம்,
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
12: நல்ல மனசா இருக்கிறோம். எல்லாமே நல்ல பாடல்கள். எனக்கு பிடித்த பாட்டு மூன்று நான்கு ஐந்து.
1: மூன்று நான்கு மற்றும் ஐந்து. நல்லது, நன்றி.
12: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. 10:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். முதலாவது பாடல் உன்னை நினைத்தில் இருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்களின் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனை பார்க்கணும், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை, மற்றும் ஐந்தாவது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164642222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: வணக்கம் ராஜினா, இது பவன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
13: எனக்கு வந்து 1 3 4 5.
1: 1 3 4 5. அப்ப இரண்டாவது பிடிக்கவில்லை அப்படியா?
13: இரண்டாவது பிடிச்சு நல்ல பாடத்தான்.
1: பழைய பாடல் அப்படியா?
13: கொஞ்சம் பழைய பாடல்.
1: நன்றி,
13: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடியும் தொலைபேசியை 4164642222.

0: சீமா தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்? தூங்கலையா?
1: இனிமேல்
0: தான் சொல்லுங்கள். என்ன தெரிவு உங்களுடைய பாடல் தெரிவு?
1: மூன்று
0: நான்கு மற்றும் ஐந்து. நன்றி.
1: நன்றி. வாய்ப்பு.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் கலிகவர்தங்க.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: இந்த தம்பி சொன்ன நான் தப்ப மாட்டேன் தானே? மூன்று நாலு ஐந்து.
0: நான்கு ஐந்து. நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்களின் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனை பார்க்கணும், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, மற்றும் நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை, மற்றும் ஐந்தாவது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம். இந்த ஐந்து பாடல்களையும் நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். நம்பர் சொல்லுங்க. 1 1 4 5 2 3 2 3.
0: நன்றி.
3: நன்றி. நன்றி.
0: ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166464262222. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166464222.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
0: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், சொல்லுங்க.
6: 5 4 3.
0: 5 4 மற்றும் 3. நன்றி.
6: நன்றி.
0: நன்றி. ஆமாம், நீங்களும் அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166464262. முதலாவது உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை, இரண்டாவது மக்களின் பக்கம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனை பார்க்கணும், மூன்றாவது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, மற்றும் நான்காவது ரமணா திரைப்படத்திலிருந்து வானவில்லை வானவில்லை, மற்றும் ஐந்தாவது அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் 10:30 நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166464262. ஒலிக்க இருக்கும் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாசின் குரலில்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: இதயராகம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் பாடலான அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திலிருந்து ஜி சந்திரன் மற்றும் ஜானகியின் குரலில்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3964 4 1 6 3 9 6 3 3 4 4 talentaacademy.ca.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ் HD
3: தமிழ் HD.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 2வது இடத்தை பிடித்த திரைப்படமான ரமணா திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சாதனா சர்க்கத்தின் குரல்

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: இந்திய ராகம் நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவே. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விளமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ நோ நோ.
0: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 21. தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர். தீவினையெனும் செருக்கு. தீய செயல்களை செய்வதற்கு தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் நல்ல பண்புடைய மேலோர்கள் தீவினைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
3: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: அந்தி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775. சித்ரா செல்வநாதன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

தகத்திட்டு

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: Everything okay, no problem and dinam.
2: Bar kalamu closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
1: Last minute left. Closing day, the brothers. Chillatuk, thanks.
2: Chillam illa dad, Selvam.
1: Chari, chari.
4: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளவாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம் நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்காப்ரோ, 416-759-2600 416-759-2600.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: Alo.
1: Hey! Where is the area? Are you staying in front, huh?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22-ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன். திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 416-834-2266
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் State. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவே. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
4: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
5: அனைவருக்குமான
4: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: மிஸ்ஸிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச்,

அறிதல் ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

வாந்தி எடுத்து ஏய் எவனா சப்ளை கேட்டாங்க.

0: காலை நேர வணக்கத்துடன் சீமா தமிழேஷ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று செப்டம்பர் மாதம் 21 திங்கட்கிழமை, நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் எச்டி, இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒரு சில வரிகளுக்கு விலக்களிக்க தீர்மானித்திருப்பதாக இலங்கை ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் 100,000 அரச பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, மாணவர்களை விட கண்மூடித்தனமாக தங்களை பின்பற்றுபவர்களையே மத்திய அரசு ஊக்குவிப்பதாக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். ஒட்டவாவில் நோவே பிரதமரை சந்தித்த பிரதமர் மாகானி ஆர்டிக் பிராந்தியத்தில் சரியான கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். ஈரான் நாட்டை எப்பொழுது தகர்ப்பது என்பதுதான் தனது கேள்வியாக இருப்பதாக கூறிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், ஈரான் ஒழுங்காக நடந்து கொள்வது நல்லது என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனின் விடுதலைக்காக இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதுவர் மற்றும் வெளிநாட்டலைவர்கள் அமைச்சின் செயலாளர் ஆகியோரோடு தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையரான சிவராசா அனோஜனின் குடும்பத்தினர் இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு சென்றிருக்கின்றனர். வடக்கு விசாரணையின் போது முன்னணியாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ காசியா தீவில் சுமார் 5 தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்டோவாட்டினியிடம் எம்பானி நகரில் விருந்தினர் விடுதியொன்றில் தற்கொலை செய்து கொண்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவை தமிழக வெற்றிக்கழக அரசு கைவிட மறுத்தால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி 5 உயிரிழந்ததாகவும் மேலும் காணாமல் போன 2 தேடும் பணி தொடர்வதாகவும் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. மானியமுடனான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் டென்மார்க் இடையே ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தை கனேடிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகன்டி வரவேற்றிருக்கின்றார். கனடாவின் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி நிறுவனம் பங்குரோத்து பாதுகாப்பு கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் தனது அனைத்து வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது. பிளக்யூபெக்வா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கூடவிருக்கின்றனர். கனடா அமெரிக்க வர்த்தக பிரச்சினையின் தாக்கம் அவர்களது கலந்துரையாடல்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா 25,000 மேற்பட்ட குடியேறிகளை தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத நாடுகளுக்கு நாடுகடத்தியிருப்பதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் குழுவோடு இணைந்து ஃபோபிடன் ஸ்டோரிஸ் அமைப்பு நடத்திய புலனாய்வில் தெரிய வந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனின் விடுதலைக்காக இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதுவர் மற்றும் வெளிநாட்டலைவர்கள் அமைச்சின் செயலாளர் ஆகியோரோடு தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
2: மணத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 11 செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 8 காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும் நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸிலும் நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 16 பாகையிலும் நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகை செல்சியஸிலும் வரும் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை சூரியன் நாளை மற்றும் நாளைய மறுதினம் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 96 99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி 11 மணிக்குள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் இன்று வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி 4 1 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமாட்டமலை ஸ்டீன் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது என்னப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமா டீ குடிச்சோண்டு பாடலுக்கு ரெடியா இருக்குது.
1: பாடலுக்கு ரெடியா இருக்கிறீங்க?
2: நன்றி.
1: நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: இன்றைக்கு பாசங்கிற பாஸ்கரம் படத்திலிருந்து யார் இந்த பெண்தான் என்று பார்த்தேன் முன்னாளே
1: திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையமைப்பில் நாம் முத்துக்குமாரனுடைய வாரிகளில் காரைச்சரணின் குரலில்

0: தமிழக நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ரஜி, நான் சுதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். எனக்கு வந்து பாட்டு வந்து சொல்லுங்க.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல்?
2: கீழடிகண்மை படத்துல இருந்து மண்ணில் இருந்த காதல் வந்து அந்த பாட்டு.
1: ஏன் இன்றைக்கு ஏன் இந்த திடீர் பாடல்?
2: நல்ல முடியல், நல்ல முடியலா இருந்துதான். நல்ல ஹாப்பியான பாட்டு கேட்போம்.
1: ஹாப்பியான பாடல். ஆமாம், SPB அவர்கள் பாடிய ஒரு பாடல். கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
2: நன்றி நன்றி.

0: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
1: கற்பிக்கப்படுகின்றன. 3344 416-396-3344 talentaacademy.ca

0: சிந்தனா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. மின்னல் ஒரு கோடி, ஹரிச்சரண் மற்றும் சித்ரா பாடிய பாடல். வேலையிலயா வீட்டிலயா? வேலைதானே, அதுதானே முக்கியம்.
1: அதுதானே முக்கியம், அதானே சோறு போடும் ராஜசிம்மா. வீட்டை குந்தி கொண்டு யார் சோறு போடுறது?
0: கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது, பாடற்கட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓൾ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സ്ക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് auto.ca
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: நீங்க காலை வணக்கம் ராஜி கோதாஸ் சக்கரம் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நலமா மாச்சியா இருக்கிறோம். நன்றி.
1: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: நக்கண்டைக்கு அந்த கூவி வந்த மணிக்குயில் படத்தில் இருந்து காதல் நிலாவே பூவே தேனே கை மீதி சேரவா.
1: ஆமா, மாறன் மொழியும் உமா ராமணன் பாடிய ஒரு பாடல்.
2: நடந்து
1: மக்கள் எங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: மயிரவாபுரத்திலிருந்து அழகிய சூடான
2: பூவி. அழகிய சூடான பூவி கேட்டு மகளுங்கள், நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. பைரவா திரைப்படத்திலிருந்து ஒழிக்கும் இந்த பாடல் விஜயநாராயணன் மற்றும் தர்ஷனாவின் குரலில்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஞ்சி, நான் மீரா பேசுறேன்.
2: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக இருக்கிறேன். முதல்ல சாரி. எல்லா நேயர்களும் நல்ல நல்ல காதல் பாட்டு எல்லா பாட்டும் செஞ்சு எடுத்திருக்காங்க. நான் ஒரு சேட் சாங் தான் சூஸ் பண்ணிருக்கேன்.
2: பரவாயில்லை, உங்க விருப்ப பாடல் தானே.
3: எனக்கு உழவன் படத்துல இருந்து என்னாத்தா பொண்ணாத்தா.
2: என்னாத்தா பொண்ணாத்தா?
3: நன்றி, வணக்கம்.
2: இந்த பாடல் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வாலியினுடைய அவர்களுக்கு ஜேசுதாஸ் மற்றும் சித்ராவின் குரல்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜி, நான் பவானி. எப்படி
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
4: வென்குவர் பிளஸ் 13 கொஞ்சம் ஃபோகியா இருக்கு. மத்தியான சன்ஷைன் கொடுத்தா
3: நல்லது. சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
4: எனக்கு வந்து பூவரசன் படத்துல இருந்து இந்த பூவரசன்
3: திரைப்படத்தில் இருந்து இந்த பூவுக்கொரு அரசன் பொன்னரசன். ஆமா, இந்த பாடல் தெரிவிக்க என்ன காரணம் உண்டைக்கு?
4: பூப்பாட்டு
3: நல்லது. கேட்டு மகள் உங்கள் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: என்ன
3: பாடல் தெரியும்?
5: பிரியசகி படத்துல இருந்து சின்ன மகள் ராணியின் மகளாக வந்தால் அந்த பாட்டு.
3: ஹரிஹரன் பாடிய பாடல். ஏதாவது ஸ்பெஷலா?
5: இன்னைக்கு என்னோட பொண்ணோட பர்த்டே.
3: என்ன பெயர் மகளுக்கு?
5: தரணிகா.
3: தரணிகா? அவர்களுக்கு சீமர் குடும்பம் சார்பாக நாங்களும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பாடல் வரை கேட்டு மகளுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் கார்த்தினா வெங்கடேஸ்வரன்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
6: சொல்லுங்கள்,
3: இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
6: தாளம்பூ படத்துல இருந்து சென்னப்பன் சொல்லி எல்லாரும் பாகலும் வந்தா பொய்யின்னு சொல்லலாம். திருக்குறளையும் இருக்கு.
3: ஆமா, என்ன பாடல் அதுல இருந்து? என்ன பாடல்
6: அதுல? தூவா நம்ம பூவா, அது கண்ணதாசன் நல்ல வழிவாகி தீர்வு பெற்றது. நன்றி அம்மா.
3: நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: எப்படி இருக்கிறீங்க?
7: உங்களுடைய
3: பாடலும் பெறும் கேட்டு மக்களுங்கள். அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்மா, சுவலிங்க. எப்படி, நலமா இருக்குங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நலமா உச்சாமா உங்களை நேர்த்தியா கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா.
3: என்ன பாடல் தெரியும்?
8: சுல்தான்ல இருந்து அந்த பாட்டு ஏசுதா பாட்டை கேட்போமா?
3: ஏய் சுல்தான், ஒரு துள்ளலான பாடல்.
8: ஆமா, கலிவர்தன் தம்பிக்காக.
3: அப்படியா? ஆனால் எனக்கு ஒரு டவுட், நான் வந்து நீங்க இந்த பாட்டை போட்டுட்டு ஒழிச்சு நின்று பாக்கறேன், நீங்க என்ன டான்ஸ் ஆறீங்களா இல்லையான்னு. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
8: நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: நன்றி. ஆமா, மொழிக்கும் இந்த பாடல் வந்து நேயர் பவான் அவர்கள் விரும்பி கேட்ட பூவரசன் திரைப்படத்திலிருந்து

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: தமிழா தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா, வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். படம் குடியிருந்த கோயில் பாட்டு பாடுவோர் பாடினாலும் அந்த
1: ஆடவுடன் பாடலை கேட்டு, ஆமாம், TMSM சீலம் பாடிய பாடு.
2: அந்த பாட்டை நான் இந்த தம்பி சிவலிங்கத்தோட சேர்ந்து எல்லாரும் கேட்போம்.
1: நல்லது கேட்டு மகனுங்க, தொடர்ந்து சந்திப்போம்.
2: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
1: நன்றி. ஆமாம், தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நேயர் தனம் அவர்கள் விரும்பி கேட்ட பிரிய சாகி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்.

0: ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் சேல் பலரின் வேண்டுகோள் கிடங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள் பெத்துகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ் வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர் தரம் நம்பிக்கை நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416 759 2600 416 759 2600.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி. எனக்கு ஜூத் படத்துல இருந்து சகியே சகியே அந்த பாடல்,
1: சகியே சகி, ஆமாம், உங்களுடைய பாடலும் பெறும் கேட்டு மக்களுங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். நல்லது, சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்?
3: இன்னைக்கு ஒரு புது பாடல் கேட்போம். மந்தாண்டி சூரி சூரிய மந்தாண்டி படத்துல இருந்து உசுரே நீ தான் புள்ள.
1: என்ன என்ன திரைப்படம்?
3: மந்தாண்டி புதுபடம்.
1: உசுரே நீ தாண்டியா?
3: உசுரே நீ தான் புள்ளன்னு ஒரு பாட்டு ட்ரையல் பார்த்தேன்.
1: படம் பார்த்தீர்களா?
3: படம் இன்னும் வரல.
1: நல்லது, உங்களுடைய பாடலும் பெற நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
1: கால பொழுதுல ஒரு வாக்கிங்ல இருக்கிறீங்க. நல்லது நல்லது. ஆனா சாடுவான ஒரு குளிர் இருக்கு.
4: உச்சம் உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் என்பவரை ஒரு வருட கால பகுதிக்கு பெயரிட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்தச் சட்ட மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லியில் மத்திய டெல்லியில் உள்ள 4 பாடசாலைகள் உட்பட குறைந்தது 6 பாடசாலைகளுக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றனர். பிக்கரிங் அணுமின் நிலையத்தில் உள்ள 4 அணு உலைகளை பாரிய மறுசீரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் படிப்படியாக மின் உற்பத்தியிலிருந்து நிறுத்தும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய திறன்களை கொண்ட ஆயுதங்களை போர்க்களத்தில் பயன்படுத்தப் போவதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் என்பவரை ஒரு வருட கால பகுதிக்கு பெயரிட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் முன்மொழியப்பட்ட 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் செயன்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு உரிய பாடங்களுக்கான செயன்முறை பரீட்சைகள் நடத்தப்படவுள்ளன. செயன்முறை பரீட்சைகளுக்கான திகதிகள் நேரங்கள் மற்றும் ஏனைய அறிவுறுத்தல்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட பாடசாலைகள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களுக்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றி உரிய திகதிகளில் செயன்முறை பரீட்சைகளுக்கு தோற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டிட்வா சூறாளியினால் சேதமடைந்த முரகக்காக வந்த வெல்லாவெல வீதியின் பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் இந்த புனரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சூறாவளி அர்த்தத்தினால் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீள கட்டுவதும் தடைப்பட்ட குறித்த வீதியுடனான போக்குவரத்து இணைப்பை வளமைக்கு கொண்டு வருவதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகருடன் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹபீப் ரிஃபான் என்பவரை ஒருவருட கால பகுதிக்கு பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் கட்சி தலைமையகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருவருட காலத்திற்கு ஹபீப் ரிஃபான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க உள்ளார். முன்னதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தேசிய பட்டியல் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அப்துல் வாசித் தனது பதவியிலிருந்து அண்மையில் விலகியிருந்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தப்பட்டிருந்தது. அரசியலமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்தச் சட்ட மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அறிக்கை நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் தனது அறிக்கையை ரகசிய உரையில் சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளது. இந்த உயர்நீதிமன்ற தீர்மானத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நாளை நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே குறித்த உத்தேச அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற விவாதங்களை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தோடு முதலமைச்சர் விஜய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. சென்னை தலைமை செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இடம்பெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அமெரிக்காவை தலைமை இடமாக கொண்ட ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கின்றது. 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் ஸ்டார்பக்ஸ் காஃபி நிறுவனத்தால் சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்ட நிலையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தனது திறன் மையத்தை நிறுவ ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. கேரளாவில் கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர், மேலும் 2 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மலப்புரம், கோட்டயம் உட்பட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் நிலச்சரிவுகள், மண் சரிவுகள் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்தனர். இதேவேளை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். சேதமடைந்து வரும் நிலைமையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மணி நேரமும் நிலைமையை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சதீசன் உத்தரவிட்டிருக்கின்றார். இதேவேளையில் அடுத்த 4 நாட்களுக்கு கேரளாவின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
6: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 11°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 9°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9°C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 10°C, நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 16°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17°C, வரும் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 13°C காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் வியாழக்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் மறுமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 5 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 5 திரைப்படங்களையும் நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு திரைப்படங்கள் தரப்படம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட தாளம்பூ திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது நாடோடி மென்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் 5வது பிரியமானவளை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். 11 மணிக்குள் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. 5 திரைப்படங்களை மீண்டும் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன். முதலாவது நாடோடி மன்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் 5வது பிரியமானவளை. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தவம் அவர்கள் விரும்பி கேட்ட உயிர் உறவாக திரைப்படத்திலிருந்து ஜானகியின் குரலில்.

0: சினிமா தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் ஐந்து திரைப்படங்கள். முதலாவது நாடோடி மன்னன், இரண்டாவது அன்ன கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் ஐந்தாவது பிரியமானவளே. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164462222. அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் மகன் கலக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: வணக்கம். எல்லாமே நல்லா படம் கொடுத்துக்கிறீங்க. எத்தனை, மூன்றுக்கா ரெண்டுக்கு அவோட் பண்ணணும்?
0: நீங்கள் எத்தனை, மூன்றுக்கு போட் பண்ணுங்க. மூன்றுக்கு அல்லது ஐந்துக்கும் போட் பண்ணலாம்.
1: ஓகே ஓகே. 1, 4, 5.
0: 1, 4 மற்றும் 5. நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நான் இது
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் முதல்ல பரணி ஜாக்கி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நிர்மலாவுக்கும் இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, பாடல்கள்ல பிரியமானவர்களே உன்னை கொடு என்னை தருவேன், 5, 4.
0: 5 மற்றும் 4.
2: ஓ, பிரியமானவர்களே உன்னை கொடு என்னை தருவேன். எஸ்,
0: உன்னை கொடு என்னை தருவேன். 5, 4. திருமண வாழ்த்து வந்து யாருக்குன்னா மீராக்கு.
2: திருமண
0: வாழ்த்து
2: சொல்லிவிட்டீர்கள். திருமண வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நீர் வணக்கம்.
3: வணக்கம் தேவதாஸ் கழிக்கிறேன். நீங்க சுகமா இருக்கின்றீர்களோ?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: மெக்சிகோக்கு போய் வந்த நாங்கள் 69 பேர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து போய் வந்த நாங்கள் நல்லொரு விடுதலை நாட்களாக கழிந்தது. அதான் வராமல் வெளியிலாமல் போயிட்டது.
0: மெக்சிகோல என்ன சிட்டிக்கு போனீங்க?
3: நாங்கள் கங்கூன் தான். கங்கூன்ல முழு ரிசோர்ட்களும் இருக்குது.
0: ஆமா.
3: அதுல நாங்கள் 5-star ஹோட்டல் ஒன்றுக்கு போனோம். அது நல்ல ஒரு ஹோட்டல், நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒரு கடல் குளிப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு சம்பவங்கள் நடந்து எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு
0: விடுமுறை அழகாக கழித்து விட்டு வந்துவிட்டீர்கள்.
3: கண்டிப்பா. அதாவது எல்லாரும் சேர்ந்து 69 பேரும் சேர்ந்து பெண்கள் தான் கூட, நல்ல இனிமையாக இருந்தது. நல்ல சந்தோஷமான ஒரு விடுமுறை கழிந்தது.
0: நல்லது. சொல்லுங்கள் உங்களுடைய தெரிவது.
3: தெரிவு, நான் பிரியமானவளே இந்த பாட்டை முதல்ல கேட்கிறேன். அடுத்தது நாடோடி மன்னன்.
0: நாடோடி மன்னன்
3: மன்னது என்ன பாட்டு? இந்த 4வது பாட்டு என்ன கொடு?
0: உன்னை கொடு என்னை தருவேன்.
3: உன்னை கொடு என்ன தருவேன் என்ற பாட்டை விரும்புகின்றேன்.
0: நல்லது. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
3: கண்டிப்பாக சந்திப்போம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜி. நான்
0: வணக்கம், சொல்லுங்கள்.
4: எனக்கு வந்து 1, 4, 5.
0: நன்றி.
5: எனக்கும் 5, 4, 1.
0: 5, 4 மற்றும் 1. நல்லது. நன்றி
5: நன்றி நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். ஆமாம், அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். விளங்கவில்லை. ஐந்து மற்றும் நான்கு. நல்லது, நன்றி.
6: நன்றி
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜசேகரன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
7: யாருக்கு பிறந்த நாள்?
0: பிறந்த நாள் வந்து தனத்தினுடைய மகளுக்கு பிறந்த நாள் என்று சொன்னவர்.
7: பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க.
7: எனக்கு நாடோடி மன்னன் பழைய படம்.
0: ஆமா, நாடோடி மன்னன், அண்ண கொடியும் கொடி வீரனும், கோடம்பாக்கம், உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் பிரியமானவள்.
7: நாடோடி மன்னன் பழைய எம்ஜிஆர் இந்த படம்.
0: ஆமா.
8: வணக்கம் ரஜி, தாரணி கழிக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: எங்க வேலை இல்லையா?
8: வேலை வேலையா? எனக்கு வந்து உன்னைக்கோடு என்னை தருவேனும் பிரியமானவளையும். கோடம்பாக்கத்திலே நல்ல பாட்டு இருக்கு, அது ஒருத்தருமே ஓட் பண்ணல. நான் பாட்ட கேக்குறேன் அப்படியெல்லாம்.
0: நன்றி, நல்ல ஐடியா. இந்த திரைப்படம் வரவில்லை என்றால் அதில் பாட்டு கேட்க வேண்டியது.
8: அதுக்கு நேரமாக பாட்டை கேட்டா போச்சு. நன்றி
0: நன்றி
8: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: எனக்கு வந்து எப்பவுமே பிரியமானவள், அடுத்தது உன்னைக்கோடு என்ன தருவேன், நாடோடி மன்னன்.
0: நாடோடி மன்னன், நல்லது. நன்றி
9: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். அந்த கோடம்பாக்கத்திலே ஒரு பாடல் இருக்கு, ரகசியமானது காதல், அந்த பாடல் நல்ல பாடல். நான் முதலாவது பிரியமானவளை போட்டு ஐந்து, நான்கு, மூன்றையும் போட்டு விடுறேன்.
0: மூன்று, நல்லது. நன்றி
10: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம் ரஜி.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
11: எனக்கு பிரியமானவளையும் உன்னை கொடு என்ன தருவேன் படத்தை.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
12: நானும் நாளோடு மன்னனும் கடைசி அஞ்சாவது பிரியமான பிறந்த நாளுக்கு இந்த மனசுக்குன்னு சொல்லி வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி சொல்லணும். நல்லது, மனசு எல்லாருக்கும் பெறாது.
0: நன்றி
12: நன்றி அம்மா.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
13: காலை வணக்கம் ரவி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
13: ஓ, நானும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள், சமையல் எல்லாம் தொடங்கிட்டீங்களா?
13: ஓ, தொடங்கிட்டேன்.
0: நாங்க வீட்டை போய்க்க சாப்பிட்டு போலாமா?
13: நன்றி,
0: தொடர்ந்து சந்திப்போம்.
13: நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
14: வணக்கம் நந்தோ.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
14: கூடம்பாக்கம் பிரியமானவளே
0: நாடோடி மன்னன் முதலாவது, இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் ஐந்தாவது பிரியமானவளை. இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6422 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் சிவலிங்கம் ஐயா விரும்பி கேட்ட சுல்தான் திரைப்படத்திலிருந்து. விவேக் மர்வினுடைய இசையமைப்பில், விவேக்கினுடைய வரிகளில், அனிருத் மற்றும் நித்யா கானா குணாவின் குரலில்.

0: வணக்கம்.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் ஜெய் பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: மனமாவும் சூப்பராவும் இருக்கும்.
1: அந்த சூப்பரோட என்ன பங்களுடைய திரைப்பட தெரிவு?
2: பிரியமானவளே, மற்றது என்ன சொன்னீங்க பாட்டு படம்?
1: பிரியமானவளே முதலாவது வந்து நாடோடி மன்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன், மற்றும் ஐந்தாவது பிரியமானவளே.
2: உன்னை கொடு என்னை தருவேன், பிரியமானவளே.
1: முதலாவது உன்னை கொடு என்னை தருவேனா?
2: யா.
1: ஆஹா. இரண்டாவது பிரியமானவளே.
2: பிரியமானவளே.
1: நல்லது. இரண்டு திரைப்படங்களும் பார்த்தீர்களா?
2: நான் படம் பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் குறைவு, பாட்டு
1: பாட்டு கேப்பீங்க. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். சமையல் தொடங்கிட்டீங்களா?
3: சமையல் தொடங்கிட்டேம்மா.
1: நல்லது, சொல்லுங்க.
3: இன்னைக்கு முதல் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு, நாடோடி
1: மன்னன்.
3: அடுத்து பிரியமான தோழி.
1: பிரியமான தோழி இல்ல, பிரியமானவளே. முதலாவது நாடோடி மன்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன், மற்றும் ஐந்தாவது பிரியமானவளே. அழைக்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி 4164642222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் கலியுக வரதன் விரும்பி கேட்ட குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து, டிஎம்எஸ் மற்றும் சுசீலாவின் குரலில்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-416-475-4661.
3: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது நாடோடி மன்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன், மற்றும் ஐந்தாவது பிரியமானவளை. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் 2 திரைப்படங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு 11 மணியிலிருந்து இடம்பெறும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் புருஷோத்தமன் அவர்கள் விரும்பி கேட்ட ஜூ திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சிட் ஸ்ரீராமின் குரலில். மன்னிக்கவும், ஒழிக்கும் இந்த பாடல் ஜூ திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரணியின் குரலில்.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: ஒலிபரப்பின் உச்சம் CMR Tamil HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 திரைப்படங்கள். முதலாவது நாடோடி மன்னன், இரண்டாவது அன்னக்கொடியும் கொடி வீரனும், மூன்றாவது கோடம்பாக்கம், நான்காவது உன்னை கொடு என்னை தருவேன் மற்றும் ஐந்தாவது பிரியமானவளே. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் 11 மணிக்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-664-6222. அடுத்து வளைக்கவிருக்கும் பாடல் நேயர் டொல்மி சிறி அவர்கள் விரும்பி கேட்ட மண்டாடி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் கபில் கபிலன் மற்றும் சஞ்சனாவின் குரலில்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மணத்தியால செய்திகள்.
2: மணத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்ற இலங்கை கடற்படை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 171 கடற்படை அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான தேசிய முதன்மை பணவீக்கம் ஆண்டுக்கு ஆண்டு 8.1% அதிகரித்திருப்பதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கின்ற இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டெண்ணின் அடிப்படையிலான பணவீக்கத்தின்படி ஜூலை மாதத்தில் 7.2% பதிவாகியிருந்த பணவீக்கமானது ஆகஸ்ட் மாதத்தில் 8.1% உயர்வடைந்திருக்கின்றது. உணவு பணவீக்கமானது கடந்த ஜூலை மாதத்தில் நிலவிய 4.9% வீதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 6.6% வரை அதிகரித்துள்ளது. டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, தீவிர டெங்கு நோயாளிகளுக்கான சிகிச்சை, தொடர் மருத்துவ கண்காணிப்பு உட்பட்டவற்றை மேற்கொள்வதற்கு அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். கியூபெக் மாகாண தேர்தல் பிரச்சாரம் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 2 வாரங்களுக்கும் குறைவான காலமே உள்ளது. அக்டோபர் 5 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கெனேடிய நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற நிலையில் கனடா லேபர் கோடின் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர லிபரல் அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் 90% மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இணைந்த யுனைடெட் ரஷ்யா கட்சி பெரும் வெற்றியை நோக்கி முன்னேறி வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நேற்றைய தினம் நிறைவடைந்த இந்த தேர்தல் வாக்குப்பதிவு யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழுமையான போர் தொடங்கிய பின்னர் இடம்பெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலாகும். பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவை ஐரோப்பாவுடனும் உலக நாடுகளுடனும் நெருக்கமாக இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமர் மாகானி நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் பங்கேற்கவுள்ளார். இந்த பயணத்தின் போது மாகானி அவர்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களை சந்திக்கவுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திப்பாரா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. உலக நாடுகளிடையே பலதரப்பு ஒத்துழைப்பு குறைந்து வருகின்ற நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தம் செய்வது காணியின் முக்கிய கவனமாக இருக்கும் என்று கனேடிய அரசு தெரிவித்துள்ளது. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக சேர்வதை பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஆதரித்திருக்கின்றார். விண்வெளி பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் வணிகம் ஆகிய துறைகளில் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் கனேடிய பிரதமர் மாகானி ஆகியோர் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக ஆக்குவதற்கான முன்மொழிவை நேற்றைய தினம் ஆதரித்திருக்கின்றனர். நியூஃபன்லாண்டிற்கு அருகில் 2 தலைவர்களும் சந்தித்தனர். இதன்போது ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகவும் ஐரோப்பிய சமூகத்தின் முழுமையான உறுப்பினராகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட இந்த செயல் திட்டத்திற்கு தாங்கள் மிகவும் ஆதரவாக இருப்பதாக மேக்ரோன் பிரெஞ்சு மொழியில் தெரிவித்தார். கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே மிக நெருக்கமான இடத்தில் சில கிலோமீட்டர்கள் மட்டுமே இடைவெளி உள்ளதாகவும் தங்கள் விழுமியங்கள் இன்னமும் நெருக்கமாக உள்ளன என்றும் காணி பிரெஞ்சு மொழியில் கூறினார். ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தரைவழி வரவேற்பு வசதிகள் உட்பட்ட உட்கட்டமைப்புகளை உருவாக்கி பகிர்ந்து கொள்ளுமாறு 2 தங்கள் விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களுக்கு பணிக்கும் என்று பிரதமர் மாகாணி கூறினார். அத்துடன் எரிசக்தி, தொலைத்தொடர்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். விமான பயிற்சி பெற்று வந்த 2 மாணவர்கள் துரதிருஷ்டவசமாக விமான விபத்து ஒன்றில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வான்கூவரில் உள்ள இந்திய துணை தூதரகம் நேற்றைய தினம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை ஹாவெஸ் ஏர் என்ற விமான பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான செஸ்னா 172 ரக விமானத்தை இருவர் இயக்கினர். ரெஜினாவில் இருந்து காலைஸ் வழியாக ஸ்டெயின்பெர்க் மணிடோபா வரை இரவு நேர பயிற்சியை மேற்கொண்ட பொழுது கனடாவின் சச்சுவச்சான் பகுதி அருகே இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. பயணம் செய்த இருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்தியாவில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மனோஜ் சிவகுமார் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீசரன் ஸ்ரீ திருஞான சம்பந்தம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கெர்லின் ஃபின்லே கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்த வாரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அரசியல் முன்னொருபோதும் இல்லாத புதிய கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. அவரது ராஜினாமாவின் காரணமாக முதல்வர் டேவிட் ஏபி மற்றும் அவரது நியூ டெமோக்ராட்ஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்கொள்ள ஒரு நிலையான எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாத நிலையில் மாகாணம் முன்கூட்டியே தேர்தலை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமை போட்டியில் வெற்றி பெற்று 4 மாதங்களுக்குள் நேற்றைய தினம் தனது முடிவை ஃபின்லே அறிவித்தார். இது ஒரு எளிதான முடிவு அல்ல என்றாலும் தங்கள் கட்சிக்கும் மாகாணத்திற்கும் இதுவே சரியான முடிவு என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். வான்வழி தாக்குதல்களை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டாலும் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 28 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அசோசியேட் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நேற்றிரவு குனார் மற்றும் பக்திகா மாகாணங்களில் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் குனாரில் 1 பெண்ணும் 2 ஆண்களும் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 பெண்களும் 2 ஆண்களும் காயமடைந்ததாகவும் இவர்கள் அனைவரும் உள்ளூர் பொதுமக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மகன் காசிம் கான் தனது குடும்பத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகள் தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து தனது அத்தைகள் மற்றும் தனது உறவினர்களான சிலரை வாகனங்களில் வலுக்கட்டாயமாக ஏற்றி அழைத்துச் சென்றதாக எக்ஸ் தளத்தில் காசிம் பதிவிட்டிருக்கின்றார். இந்த கைதுகள் அல்லது தடுப்பு காவலுக்கான காரணங்களை அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்ற விவரத்தை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாடு தழுவிய அளவில் பிடிஐ கட்சி நடத்தவிருக்கும் போராட்டத்துக்கு முன்னதாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் இம்ரான்கானின் குடும்பத்துடன் தொடர்புடையவர்கள் மீது பரவலான ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இங்கிலாந்து இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இங்கிலாந்தின் ரிவர்சைட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. T20 தொடரை இழந்த இலங்கை ஒருநாள் தொடரை கைப்பற்ற தனது முயற்சியை மேற்கொள்ளும் அதேவேளையில் T20 தொடரை வென்ற இங்கிலாந்து ஒருநாள் தொடரையும் கைப்பற்ற முனைப்பு காட்டுகின்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக இந்திய ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகள் பங்கு பெற்றும் சர்வதேச கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. இந்திய ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட தொடர் செப்டம்பர் 22ஆம் தேதி நாளை முதல் 25ஆம் தேதி வரையும் 2வது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளன.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 12 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 10 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும் நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும் நாளைய மறுதினம் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகையிலும் வரும் வியாழக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமையில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை கொடு எண்ணெய் தருவினை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில் ஒழிக்கும் இந்த நேரம் 11:12.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365
4: நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை கொடு என்னை தருவேணி திரைப்படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் நருதாவின் குரலில்

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் குரல்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Business Registration Accounting Income Tax HST Registration HST Rebate Food Handler Certificate Smart Serve PTC Licenses City and Alcohol Approvals Ivatodu Citizenship PR Work Permituran Sri Lankan Dual Citizenship CPA Matum Anubhavam Vaindavargalin Survey KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து ராஜேஷின் குரலில்

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவின் குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணனின் குரலில். வழக்கம் இந்த நேரம் 11:42.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமியின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமியின் குரலில்

வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

சீயமாட்டாமலை எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரணியின் குரல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து விஜய் மேட்டும் அனுராதா ஸ்ரீராமின் குரலில்

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: சீமா தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து சுக்வேந்தர் சிங்கின் குரலில் உலகம் இந்த நேரம் 12:08.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் 1 மணி வரை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய தினம் செப்டம்பர் 21ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு ஹார்மோனியாவின் விடுதலை தினமாக கொண்டாடுகின்றார்கள். அதேபோல் இன்றைய நாள் உலக அமைதி தினமாகவும் அதனால் அதாவது உலக யுத்தத்தின் பாதிப்பை உணர்ந்து அமைதி தினம் பல நாடுகளில் வெவ்வேறு தினங்களில் நடந்து வந்தது. ஐக்கிய நாவின் பொது சபை 1987ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கூடும் முதல் நாளை உலக அமைதி தினமாக அறிவித்தது. அதன் பின்னர் தங்களின் உறுப்பு நாடுகளின் வாக்குகளை அதிகம் பெற்று செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக அறிவித்தது. இது 2002ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் மாறா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் சிட் ஸ்ரீராமின் குரலில்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
3: உலக வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து செப்டம்பர் மாதம் 21 தேதி 1792 பிரான்சில் முடியாட்சி அகற்றப்பட்டு குடியரசு நிறுவப்பட்ட நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல செப்டம்பர் மாதம் 21 தேதி 1860 இரண்டாம் ஒப்பியர் போர் ஆங்கிலேய பிரெஞ்சு படைகள் சீன படைகளை தோற்கடித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் 1896 செப்டம்பர் 21 பிரித்தானிய படைகள் சூடானின் டொங்கோலா நகரை கைப்பற்றிய நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வழங்கியவருக்கும் பாடல் வீர தீர சூர திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷனுடைய இசையமைப்பில், விவேக் அவர்களுடைய வரிகளில், காரைச்சாரன் மற்றும் ஸ்வேதா மோகனின் குரலில்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: இலங்கையின் வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது, தொல்கால பழங்குடிகள், பண்டைய தமிழ் மற்றும் சிங்கள அரசுகள், வெளிநாட்டு படையெடுப்புகள் மற்றும் நவீன கால வரை நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. பண்டைய கால அரசுகள் வந்து தொடக்க கால குடியிருப்புகள் வந்து இலங்கையின் தொடக்கத்தில் இயக்கர், நாகர் போன்ற இனத்தவர்கள் வாழ்ந்ததாக மகாவம்சம் போன்ற வரலாற்று நூல்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றன. அதே போல் அனுராதபுரம் அரசு, புலனறுவி அரசு என்று பல வகையான அரசுகள் இருந்தது. வடபகுதி வரலாறை நாங்கள் பார்க்கும் பொழுது, 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் இலங்கையின் வடபகுதியில் தமிழர் தனி அரசு இருந்ததாக பல்வேறு வரலாற்று ஆதாரங்கள் எங்களுக்கு கூறுகின்றன. அதே போல ஐரோப்பிய ஆட்சி காலத்தில் வந்து போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் 16ஆம் நூற்றாண்டுக்கு முதல் நாட்டின் கடலோர பகுதியில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் கட்டுப்பாட்டுகள் தான் இலங்கை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. பிரித்தானிய ஆட்சி வந்து 1815க்கு பிறகு கண்டி உள்ளிட்ட முழு நாடும் பிரித்தானியரின் முழுமையான குடியேற்றவாத ஆட்சியின் கீழ் வந்தது. அதற்கு எதிராக 1818 தொடக்கம், 1848 ஆயுத புரட்சி நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. நவீன காலத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, சுதந்திரம் பெற்ற ஆண்டு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு 1948 பிப்ரவரி 4 நான்காம் நாள் வந்து இலங்கை முழுமையான சுதந்திரம் பெற்றது. அதே போல தற்பொழுதைய இலங்கை ஒரு குடியரசாகவும் ஜனாதிபதி முறையால் ஆளப்படும் ஒற்றையாட்சி நாடாகவும் விளங்குகின்றது குறிப்பிடத்தக்கது. ஒலிக்க இருக்கும் பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ரூப்குமார் மற்றும் தீப்புவின் குரலில்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: HD.
1: இன்றைய தகவல் அடிப்படையில் இன்றைய நாள் அனோஜனின் விவகாரம் குறித்து ஜனாதிபதி வந்து கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் சவுதி அரேபியாவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிவராஜ அனோஜனின் பெற்றோர் இன்று 21ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரை சந்தித்து உரையாடி இருக்கின்றார்கள். இந்நிலையில் சவுதி தூதரவாலயத்திற்கு சென்ற நிலையில் அங்கே கடிதம் கையளிப்பது பின்போடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அழைப்பு வந்ததாகவும் 1 மணி அளவில் ஜனாதிபதியை குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்து உரையாடியதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதன்போது அனோஜனின் விடுதலைக்காக முழுமையான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை நல்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: இன்றைய செய்தி பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் தேசிய மக்கள் சக்தி. அரசு மக்களால் வழங்கப்பட்ட ஆணையை பயன்படுத்தி நாட்டின் அழிவடைந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் அபிவிருத்தி பாதையில் சீராக பயணித்து வருகின்றது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். பொலனறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அங்கு மேலும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு முன்னெடுக்கும் மக்கள் நல செயற்பாடுகளை எந்தவொரு எதிர்த்தரப்பாலும் அசைக்க முடியாத ஜனாதிபதி நேரடியாக கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து உரையாடுவதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

உலக வரலாறு, இலங்கை வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஈழத்தினுடைய வரலாறு, அதுவும் இந்த மாதத்தில் எங்களுக்கு மறைக்கப்பட முடியாத ஒரு ஆறாத வடிவாக இருக்கிற ஒரு வரலாறு எங்களுக்கு, அதுவும் செப்டம்பர் மாதத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் இராசைய பார்த்திபன் என்று திலீபன் அவர்கள் 1963 நவம்பர் மாதம் 29 தேதி பிறந்த அவர் வந்து 1987 செப்டம்பர் மாதம் 26 தேதி தான் இவ்வுலகை விட்டு உயிர் நீத்த நாளாக காணப்படுகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆரம்பகால உறுப்பினராகவும் முக்கிய உறுப்பினராகவும் இருந்தவர் தமிழீழம் யாழ்ப்பாணம் ஊரல் என்னும் ஊரைச் சேர்ந்த திலீபன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக கருதப்படுகின்றார். இந்திய அமைப்பின் இந்திய அமைதிப்படையினின் 5 கோரிக்கைகளை முன்வைத்து அறப்போராட்டத்தின் வழியில் நீர் மருந்தா உண்ணாவிரதம் இருந்து அக்கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நேரத்திலும் உறுதியுடன் அந்த உண்ணாவிரதத்தில் உயிர் துறந்தவர். திலீபனை இந்திய அரசு இறக்கவிட்டது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இடையே பின்னர் ஏற்பட்ட போருக்கு ஒரு முக்கியமாக காரணமாக அமைந்தது. இவரின் மறைவுக்கு பின்னர் புலிகள் அமைப்பில் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் எனும் நிலை இவருக்கு வழங்கப்பட்டது. 1987 செப்டம்பர் மாதம் 15 தேதி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். 1987 செப்டம்பர் 26 தேதி சனிக்கிழமை காலை 10:48 லெப்டினன்ட் கர்னலாக யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் மரணம் எய்தினார். இவர் வைத்த 5 அம்ச கோரிக்கைகள் வந்து மீள குடியமர்த்தர் என்ற பெயரில் வடக்கிலும் கிழக்கிலும் புதிதாக திட்டமிடும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், சிறை கூடங்களிலும் இராணுவ காவல் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் முழுமையாக களையப்பட வேண்டும், தமிழர் பிரதேசங்களில் புதிதாக காவல் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய 5 அம்ச கோரிக்கைகளாக இருந்தது. இந்த செப்டம்பர் மாதத்தை எங்களால் மறக்க முடியாத ஒரு நாளாக காணப்படுகின்றது.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வகுப்புகள்
2: மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன் ப்ரூக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
5: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: எதிர்வரும் செப்டம்பர் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெட்டிகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸஸ் அண்ட் பர்னிச்சர், தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.

0: முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
2: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
2: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 குணா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும் அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும் ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049
7: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நிவெல்லடா
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
9: அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல் ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்

பண்ணிக்கலாமா?

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். September 22 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவே. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

உலகம் மாதிர ஒலிக்கும் தமிழ் CMR தமிழ் HD 101.3.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
0: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
2: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைத்திருப்பது சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இப்பொழுது முதல் நேர்கள் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கிறார். இதுவரை நேரமும் இடை விடா இசை மலையில் நனைந்த உங்களுக்கு தொடர்ந்து வருகின்ற 4 மணி பொழுதுகள் இனிய பொழுதாக நேயர் பொழுதாக மாற இருக்கின்றது. தமிழ்

இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை திங்கள் தோறும் உங்களை மகிழ்விக்க வருகின்ற கீத சண்டங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை திரை இசை தேர்வு நிகழ்ச்சி இடம்பெறும். 8 மணி தொடக்கம் 9 மணி வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.

0: மற்றும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ்
1: மணித்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற இலங்கை கடற்படை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 171 கடற்படை அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கான தேசிய முதன்மை பணவீக்கம் ஆண்டுக்கு ஆண்டு 8.1% அதிகரித்திருப்பதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் இன்று வெளியிட்டிருக்கின்ற இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணின் அடிப்படையிலான பணவீக்கத்தின்படி ஜூலை மாதத்தில் 7.2% பதிவாகியிருந்த பணவீக்கமானது ஆகஸ்ட் மாதத்தில் 8.1% உயர்வடைந்திருக்கின்றது. உணவு பணவீக்கமானது கடந்த ஜூலை மாதத்தில் நிலவிய 4.9% வீதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 6.6% வரை அதிகரித்துள்ளது. டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, தீவிர டெங்கு நோயாளிகளுக்கான சிகிச்சை, தொடர் மருத்துவ கண்காணிப்பு உட்பட்டவற்றை மேற்கொள்வதற்கு அரசு மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார். கியூபெக் மாகாண தேர்தல் பிரச்சாரம் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் 2 வாரங்களுக்கும் குறைவான காலமே உள்ளது. அக்டோபர் 5 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கெனேடிய நாடாளுமன்றத்தின் இலையுதிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற நிலையில் கனடா லேபர் கோடின் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர லிபரல் அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையில் 90% மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இணைந்த யுனைடெட் ரஷ்யா கட்சி பெரும் வெற்றியை நோக்கி முன்னேறி வருகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி நேற்றைய தினம் நிறைவடைந்த இந்த தேர்தல் வாக்குப்பதிவு யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழுமையான போர் தொடங்கிய பின்னர் இடம்பெற்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலாகும். பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற இலங்கை கடற்படை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 171 கடற்படை அனர்த்த நிவாரணக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.
1: மணித்தியால செய்திகள் CMR Tamil HD 101.3.

தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய்பிரமநாதன் ப்ரூக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்கள் CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிடலாம். வளமை போல் எங்களது தொலைபேசி இலக்கம் 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிடலாம்.
2: Your attention please. Flight 101 HD2 Tamil Express is ready for takeoff. So fasten your seatbelt.
3: Tamil Express. இனிமை புதுமை இனிமையான கானங்கள் கலந்த ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழுங்கள்.

0: டெம்பிள்.
1: நேர்களை, செப்டம்பர் மாதம் 21 தேதி ஒரு மாலை பொழுதில், அதுவும் உலக அமைதி நாள், அமைதி தினத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பல்வேறு விதமான சிறப்புகள் உலக அளவில் அனுஷ்டிக்கப்படுகின்றன. உலக அல்சைமர் தினம் மற்றும் உலக அமைதி தினம் என்று உலகம் பல்வேறு விதமான போர்கள் மற்றும் அமைதி இன்மைகள் மத்தியில், இயற்கை பேரிடர்கள் மத்தியில் அமைதிக்காக பிரார்த்திக்கின்ற ஒரு இனிய நாளிலே நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் வழமை போல எங்களது தொலைபேசி இலக்கத்தினோடாக. இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நிலம், மதி, நன்றி. நீங்க நிலமா? என்ன பாடல் கொடுத்தீங்க?
2: பாடல் அம்மங்கோயில் படத்திலிருந்து சின்னாமணி கோயிலே. அந்த பாடலை
1: என்ன சின்ன மணி கோயில்
2: புரியல, திடீர்னு ஞாபகம் வந்தது.
1: நல்ல பாடல் அது. அது சிறப்பான பாடல் என்ற ஜோலிய ஆப்ரஹாம் என்ற ஒரு பாடகர், மிக மிக குறைவாக பாடல்களை பாடியிருப்பார். அவரோட பவதாரணியும் சேர்ந்து
2: பாட்டு
1: போடுவோம். இந்த அவரது அந்த பாட்டு நன்றி.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
2: Your attention please. Flight 1013 HD2 Tamil Express is ready for takeoff. So fasten your seatbelt.
3: Tamil Express. இனிமே புதுமை, இனிமையான கானங்கள் கலந்த ஒரு அட்டகாசமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து மகிழுங்கள்.

0: நேற்று சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இந்த வேளையிலேயே நிகழ்ச்சியில் அடுத்து இணைகின்றனர். வணக்கம்.
1: மாலை வணக்கம். நான் சுதா.
0: ஓ சுதா, மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை நாங்கள் இணைப்பதற்கு முன்னர் ஒரு விளம்பர இடைவேளை உடன் இணைந்திருப்போம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்மா சார், நான் மதன் கிடைக்கிறேன். நல்லமா இருக்கிறீங்க?
0: ஓ நல்ல மதன், நன்றி. நீங்க நல்லமா?
1: நல்ல மனுஷா இருக்கிறேன். மாலை அழகான பொழுது நல்ல சின்ன சில்லண்டு குளிரும் அடிக்குது. சும்மா மனதும் சும்மா துள்ளி துள்ளி குதிக்குது.
0: என்ன
1: இந்த பாடுக்கு என்ன துள்ளி துள்ளி குதிக்க அந்த பாடுக்கு
0: என்ன திரைப்படம்?
1: உனக்காக வாசன் எல்லாமே உனக்காக,
0: உனக்காக எல்லாம் உனக்காக,
1: உனக்காக யா.
0: நன்றி மதன், நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. நன்றி.

0: நேரம் 5:35 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் மாலை நேர் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, 6:00 முதல் 7:00 வரை நேர்களே கீத சந்தங்கள் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. 7:00 முதல் 8:00 வரை திரை இசை தேர்வு. எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் 8:00 முதல் 9:00 வரை வளமை போல் உங்கள் மனம் கவர்ந்த நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. இந்த நில்பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு எங்கள் வினாக்களுக்கு விடை தரலாம். எத்தனை நேர்களும் கலந்து கொள்ளலாம். அவர் கலந்து கொண்டு விடை தருகின்ற போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேடல், நீங்களாகவே தேடுகின்ற அந்த தேடல் ஊடாக ஒரு தெளிவை பெறுகின்ற தொடர்ச்சியான உலக நடப்புகளுடன் நீங்கள் நீந்தி செல்லுகின்ற ஒரு உணர்வை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரடைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் ரத்னா. இதை நீங்க நலம்
0: நலம் இது நன்றி
3: நன்றி. நான் இன்றைக்கு சொல்லி கொடுக்க நெஞ்சத்துக்கு நான் தில்லானா தில்லானா முத்து படத்துல இருந்து சொல்லி குடிக்கட்டும் மதன்
0: பாடல் ஒழிக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு இது என்

0: കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് തമിഴ് എച്ച് ഡി.
1: തമിഴൻ என்று சொல்லடா தலையிட மிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் விகாஸ் லிங்கேஸ்வரன் மற்றும் அஸ்வினி சுவானந்தவேல். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இணைக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். ஓ நலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி நலமா? வேலையில் நிக்கிறீங்க?
1: என்ன
0: மாறுது? தாடிமேல் பருவமாற்றம், காலநிலை மாற்றங்கள் மாறும், அதுக்கேற்ற மாதிரி உடல் தன்னை இயல்பாக்கம் செய்து கொள்ளும். என்ன அதுதான் இந்த தடிமேல்கள், காய்ச்சல்கள் வாரது.
1: எனக்கு வந்து படத்துல இருக்கு.
0: என்ன திரைப்படம் சொன்னீங்க?
1: வேதம் புதுசு.

0: இதான் புதியதிலிருந்து. கண்ணுக்குள் 100 நிலவா. கண்ணுக்குள் 100 நிலவா பாடல் ஒலிக்கும். நன்றி மதன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: சொல்லுவோம்
0: சிங்களத்து சின்ன குயில் சின்ன மணி குயில் ஒரே குயிலா தான் இருக்கு.
1: ஒரே குயிலா தான் இருக்கு. இது இன்னைக்கு நீல குயில்.
0: யாழ்ப்பாணம் ஒரே சிங்கள குயிலா தான்.
1: ஒரே சிங்களத்து சின்ன குயில் தான் யாழ்ப்பாணம் முழுக்க இன்றைக்கு. அது ஆறுல நெருங்கின உறவோட காய்ச்சா தெரியும். 65-70 வீதம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலேயே வடக்கு சம்பந்தம் இல்லாத பிள்ளை எல்லாம் படிக்கணும்.
0: அது அண்மையில துணைவேந்தர் பேராசிரியர் எல்லாம் சேர்ந்து ஒரு விசனம் வெளியிட்டு இருந்தார்கள். இப்படி ஒரு
1: அவன் விசனத்தை யாரும் கணக்கெடுக்க போறதில்லை. ஒரு நாள் பத்திரிகை செய்தி அவ்வளவுதான்.
0: உண்மைதான். பேராசிரியர் வேல் நம்பி அப்படி ஒரு தமிழ் மாணவர்கள அந்த வரவு பல்கலைக்கழகங்களுக்கு செல்ற நாட்டம் குறைஞ்சிருக்கின்ற மாதிரி தான் அந்த
1: குறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு இடங்கள்ல இந்த சின்ன சின்ன இடங்கள்ல வேலை செய்யற ஆக்களே வழக்கு சம்பந்தம் இல்லாத ஆக்கள் அங்க வேலை செய்யணுமே.
0: இல்ல இப்ப அங்க பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவ மாணவிகள் தென்னிலங்கை மாணவ மாணவிகள் தங்கள வாழ்க்கை செலவுக்கு
1: அவர்கள்
0: நேரங்களில் வேலை செய்யணும். அது இங்க டூரிஸ்டா போய் வர எல்லாருக்கும் தெரியும்.
1: பார்த்துருப்போம்
0: என்ன என்ன செய்யறீங்களா படிக்கிறோம் இங்க யூனிவர்சிட்டியில பின்னேற வேலை. அது எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இடி என்னண்டா எங்கடையாக்கள் படிக்கிறண்டா அப்புறம் வேலைக்கு போவாயினும் அங்க போகுது பிள்ளைகள் அங்க படிக்கிறண்டா படிப்பு தான் புத்தகம் கையில தான் வேற புத்தி பாட்டில் அவ்வளவு தான்.
1: பழைய
0: காலம் அந்த சிங்கள பேக்கரி
1: சந்தர்ப்பத்தில்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலம் ரமேஷ், நீங்க நலமா?
2: பாடல் வந்து மண்வாசனை படத்துல இருந்து கொத்தி வச்சு மல்லி
0: மண்வாசனை. நாங்கள் அந்த ஊரை பிடி கதைக்கு உங்களுக்கு கூட மண்வாசனை படம் ஞாபகம் இருக்குது என்ன?
2: ஆமா ஆமா, அந்த வாசனை என்னைக்குமே போகாதுல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில என்ன ஆச்சுன்னா இந்த வயசான அந்த காலத்துல இருந்தவங்களும் குட்டியோட டவுன்ல எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லிடுவாங்க நான் இறந்தேன்னு இந்த கட்டையை கொண்டு அந்த ஊர்ல தான் கொண்டு இருக்கேன்னு சொல்லிடுவாங்க.
0: அது பெரிய நிபந்தனையா வைப்பாங்கல்ல அந்த காலத்துல.
2: ஆமா நிச்சயமா. அது மாதிரி இப்ப ரீசெண்டா போன வருஷம் கூட எனக்கு இப்ப 99 வயசு இறந்துட்டாரு கடலூர்ல எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்பாதான். எப்படியா நீ என்ன பண்ணாலும் சரி நீ எந்த ஜில்லா வேணாலும் போல என்ன அங்கதான் கொண்டு இறங்க கிராமத்துல கொண்டு அங்கதான் கொண்டாந்து கார் வச்சு அந்த எரிச்சாங்க.
0: அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்
3: வணக்கம். வெண்பா
0: வெண்பா வணக்கம்.
3: எனக்கு பூக்களை பறிக்காதீர்கள் படத்துல இருந்து சோலைகள் எல்லாம் பூக்களை
0: பூக்களை பறிக்காட்டி கடவுள் கோவிப்பார்
3: என்ன மரத்துல இருந்தா கடனால் இருக்கும் இல்ல வடிவே இருக்கும். மரத்துல சொன்னா கூட நாள் இருக்கும் வடிவே இருக்கும்.
0: சோலைகள் எல்லாம் பூக்களை தூவும். நன்றி நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் இஷா கதைக்கிறேன்.
0: இஷா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நன்றி. நிஷா
4: எனக்கு தங்க மனசுக்காரன் படத்துல மணி குயில் செக்குதடி அந்த பாடல்.
0: நீங்கள நினைக்கிறீங்களா?
4: நான் சின்ன மணியில மணி எடுத்து பாடல் பண்ணிருக்கேன்.
0: மணிக்குயில் இசைக்குதடி. நன்றி நன்றி நிஷா நிகழ்ச்சியில்.
4: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் சாரா.
0: சாரா சொல்லுங்கள், வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்?
5: நலமா இருக்கிறோம். முதல்ல வந்த நேரம் கைப்பாட்டு மியூட் ஆகிருச்சு, அதனால
0: வந்தது தெரியும். அப்ப உங்களுக்கு
5: தெரியும் தெரியும். எனக்கு வந்து பாட்டு என்ன படம், அகத்து படத்துல இருந்து ஒரு பாட்டு தேன் காற்று வந்தது.
0: தேன் காற்று வந்தது கேட்டிருக்கிறீர்கள் பாட்டு, உங்களை இசைக்கும் நன்றி நன்றி
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் வாசன், ராஜா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ராஜா நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
6: நானும் சுகமா இருக்கேன். உங்க நிகழ்ச்சி கேட்டு கொண்டேன்
0: ராஜா. இன்றைக்கு எப்படியும் ஒரு பாட்டு கேட்டுறோம்னு முடிவெடுத்துட்டீல என்ன?
6: அதுக்கப்புறம்
0: உன் பார்வைக்கு என்ன பொருள்,
6: என் பார்வைக்கு உன் பார்வைக்கு என்ன பொருள். ரெண்டு நல்ல நல்ல பாட்டு, நல்ல டான்ஸும் இருக்கு அந்த பட பாட்டு. பிளாக் அண்ட் ஒயிட் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு
0: அண்ட் ஒயிட் தான்.
6: அந்த அந்த ஆக்டர் பொம்பளை ஆக்டர் அழகு ஆரண்டத்துல நல்லா நடிச்சு அடிச்சிருப்பா என்ன.
0: நன்றி
6: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்க.
7: நலம்
0: குயின்சன், நீங்கள் எப்படி?
7: என்ன
0: பாடல்?
7: ரங்கிலா படத்துல
0: நன்றி குயின்சன்.
7: நன்றி வணக்கம்.
0: நேரம் இப்பொழுது 5:55 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. அத்தனை நேர்களது பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். காத்திருங்கள், ஒவ்வொரு பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

0: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராசா அனோஜனின் விடுதலைக்காக இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதுவர் மற்றும் வெளிநாட்டலவர்கள் அமைச்சின் செயலாளர் ஆகியோரோடு தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞரான சிவராசா அனோஜனின் குடும்பத்தினர் இலங்கையிலுள்ள சவுதி அரேபிய தூதரகத்துக்கு சென்றிருக்கின்றனர். வழக்கு விசாரணையின் போது முன்னோடியாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதி ஒருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்டோவாட்டினியிடம் எம்பானி நகரில் விருந்தினர் விடுதியொன்றில் தற்கொலை செய்து கொண்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவை தமிழக வெற்றிக் கழக அரசு கைவிட மறுத்தால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளாவில் கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவு திடீர் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் காணாமல் போன 2 பேரை தேடும் பணி தொடர்வதாகவும் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. மானியமுடனான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா மற்றும் டென்மார்க் இடையே ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தை கனேடிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கன்டி வரவேற்றிருக்கின்றார். கனடாவின் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி நிறுவனம் பங்குரோத்து பாதுகாப்பு கோரி விண்ணப்பித்திருப்பதாகவும் தனது அனைத்து வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்திருப்பதாகவும் அறிவித்துள்ளது. பிளக்குபெக்குவா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கூடவிருக்கின்றனர். கனடா அமெரிக்க வர்த்தக பிரச்சினையின் தாக்கம் அவர்களது கலந்துரையாடல்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்கா 25,000 மேற்பட்ட குடியேறிகளை தங்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லாத நாடுகளுக்கு நாடுகடத்தியிருப்பதாக சர்வதேச பத்திரிகையாளர்கள் குழுவோடு இணைந்து ஃபோர்பிடன் ஸ்டோரிஸ் அமைப்பு நடத்திய புலனாய்வில் தெரியவந்திருக்கின்றது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது முதல் 7 மணி வரை நேர்கள் நிகழ்ச்சிகளில் இணைந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடல்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற திரை இலக்கிய சாகர சங்கமத்துக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். திரை இலக்கிய சாகர சங்கமத்தில் நாங்கள் இன்று பெரும்பாலும் நேர்களது விருப்ப பாடல்கள் அப்படியே லைன் அப் பண்ணி நிற்பதனால் நேர்களது விருப்ப பாடல்களையே எடுத்து அலசுவதாக இருக்கின்றோம். நான் கொண்டு வந்த பாடல்கள் இருக்கின்றன, நேரம் கிடைத்தால் அதில் ஒரு பாடலை போடுவேன். அட்லி இயக்குனர் அட்லியின் பிறந்த நாளையொட்டி அவரது பாடலை நான் பல பாடல்களை இணைத்து கொண்டு வந்தேன். இன்னொரு முறை அதை பார்ப்போம். இன்று நேர்களது பாடல்கள் வரிசை கட்டி நிற்பதால் நேர்களது பாடல்களை என்றளவு பார்த்துவிட்டு சந்தர்ப்பம் கிடைத்தால் எனது பாடலை ஒளிபரப்பலாம் என்று இப்போது என்னை தியாகம் செய்கிறேன். நேர்களுக்காக நன்றியாக இருப்பீர்களோ தெரியாது, என்றாலும் செய்வோம்.

முதலாவது பாடலாக நாங்கள் கொண்டு வர இருப்பது வேதம் புதிது திரைப்பட பாடல். வேதம் புதிது திரைப்பட பாடலை விரும்பி கேட்டவர் வன்குவர் பவான். வேதம் புதிது என்று சொன்னாலே அந்த பாடல்கள் பொதுவாக அனைத்து ரசிகர் உள்ளங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திழுத்த ஒரு பாடலாக இருக்கும் என்றால் அது நிகரில்லை. வேதம் புதிது திரைப்பட பாடல் திரைப்படத்திற்கும் அப்படி ஒரு பெருமை இருக்கின்றது. ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக பாரதி ராஜாவால் இயக்கப்பட்டு 1987 வெளிவந்த பாடல் வேதம் புதிது என்ற பாடல். இந்த வேதம் புதிது திரைப்பட பாடலிலிருந்து திரைப்படத்திலிருந்து பல பாடல்கள் எங்களது ரசிகர்களது உள்ளத்தை கவர்ந்த பாடல்கள் இருக்கின்றன. ஒரு பிராமண சமூகத்தை பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்ட கதைக்களம். அந்த கதைக்களத்துக்குள் காதல் என்ற மைய கருவை வைத்து சொல்லப்பட்ட மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தியை தருவதில் சத்யராஜ் மற்றும் சரிதா என்று பலர், அமலா என்று பலர் நடிப்பில் அந்த திரைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், இங்கு பொதுவாகவே இசைஞானி இளையராஜா கோலோச்சி இருந்த காலத்தில் தேவேந்திரன் என்ற ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வந்து அறிமுகம் செய்தமை. அந்த தேவேந்திரன் என்பவர் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். மண்ணுக்குள் வைரம் என்ற திரைப்படம் தமிழில் வெளிவந்த தேவேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த முதலாவது திரைப்படம். ரவி தேவேந்திரன் அல்லது தேவேந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற இவரது பல திரைப்படங்கள் வெளிவந்திருந்தாலும் இந்த வேதம் புதிது திரைப்படத்தில் வெளிவந்த கண்ணுக்குள் 100 நிலவா பாடல் தேவேந்திரனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லலாம். அதனால்தான் அந்த பாடலை நேர் பவான் விரும்பி கேட்டவுடன் அதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதைவிட இரண்டாவது படம் வேதம் புதிது. மண்ணுக்குள் வைரம் இரண்டாவதாக வேதம் புதிது. அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள், ஆண்களை நம்பாதே, ஒரே ரத்தம், காலையும் நீயே மாலையும் நீயே, உழைத்து வாழ வேண்டும், இப்படி பல திரைப்படங்களில் அவரது இசை கோலோச்சி இருந்தார். 2020 வெளிவந்த பச்சை விளக்கு திரைப்படம் வரை தேவேந்திரன் இசையமைத்திருந்தார். அந்த வகையில்தான் இவரது பாடல் இந்த நாளில் ஒரு மிகச்சிறந்த ராகம், சண்முகப்பிரியா ராகம் என்ற ஒரு ராகம் இருக்கின்றது. அந்த சண்முகப்பிரியா ராகம் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் தில்லானா மோகனாம்பாள் நினைவு வரும். அந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் வெளிவந்த பாடல்கள் சண்முகப்பிரியா ராகத்தின் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்துடன் வெளிவந்திருக்கும். அதே சண்முகப்பிரியா ராகம் அங்கு ஆதிக்கம் செலுத்தியதென்றால் சண்முகம் நடித்திருந்தார். சிவாஜி கணேசன் சண்முகமாக நடித்திருந்தார். அதன் காரணமாக சண்முகப்பிரியாவின் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அந்த பாடலில் பல இடங்களில் வெளிப்பட்டிருக்கும். அதை தேவேந்திரனும் மிகச்சிறந்த, அவர் உண்மையில் தேவேந்திரன் ஒரு கர்நாடக சங்கீதம் கற்று தமிழ் திரையுலகத்தில் இசையமைப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தியவர். அதன் காரணமாக பல நல்ல பாடல்கள் ராகங்களின் பின்னணியில் தான் அவரது பாடல்கள் மிட்டமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே எல்லா இசையமைப்பாளர்களும் ராகங்களை ஒரு பரியராக, தங்களது பாடல்களுக்குரிய ஒரு நிலைக்கலனாக வைத்துத்தான் பாடல்கள் மிட்டமைப்பதுண்டு. அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இருக்குது. சில இசையமைப்பாளர்கள் அதில் அதிகம் அக்கறை செலுத்துவார்கள். சண்முகப்பிரியா தேவேந்திரன் இந்த வகையில் இந்த ராகங்களை முன்னிறுத்துவதில் ஒரு முக்கியமான இசையமைப்பாளர்களில் ஒருவராக, இசைஞானி போல் இருந்தார் என்றால் அது மிக அல்ல. மறைந்திருந்து பார்க்கும் மௌனம் என்ன, அதேபோல் சலங்கை ஒளியில் வருகின்ற தகிட ததுமி, கரகாட்டக்காரனில் வருகின்ற ஊரு விட்டு ஊரு வந்து, ஆண் பாவன் திரைப்படத்தில் காதல் கசக்குதையா, மஜ்னு திரைப்படத்தில் வருகின்ற முதல் கனவே, மன்னன் திரைப்படத்தில் வருகின்ற ராஜாதி ராஜா, இப்படி பல பாடல்கள் சண்முகப்பிரியாவின் ஆதிக்கத்தில் வெளிவந்த பாடல்கள்.
பல்வேறு இசையமைப்பாளர்கள் அந்த பாடல்களுக்கான இசைகளை வழங்கியிருந்தார்கள். இந்த பாடல் தேவேந்திரன் சிறப்பாக இசையமைத்த ஒரு பாடல். இது பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள், இந்த பாடலின் காட்சி அமைப்பு, இந்த பாடல் இடம்பெறுகின்ற காட்சி புலம், பின்னணி எல்லாமே ரசித்து மகிழக்கூடிய மிகச்சிறந்த சம்பவங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல நேர்களே. திரைப்படமே மறக்க முடியாத திரைப்படம், புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம். வைரமுத்து வரிகளில், தேவேந்திரனது இசையில், எஸ்பிபி சித்ரா ஆகியோரது குரல்களில் இந்த பாடலை கேட்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதேபோல் இந்த பாடலை பிடிக்காதவர்களும் இருக்க முடியாது. ஆனால் இளையராஜா அல்லாத இன்னொரு இசையமைப்பாளர் இசையமைத்த ஒரு பாடல் இந்தளவு தூரம் மக்களை சென்றடைந்திருக்கின்றது என்றால், அதற்கு இந்த பாடலை மெட்டமைத்த தேவேந்திரன், அவர் பயன்படுத்திய இசைக்கருவிகள், இந்த ராகம், சண்முகப்பிரியா ராகம் என்பதுதான் அதற்கு மிக முக்கிய காரணம். ஃபியூசன் மியூசிக் என்ற வகைப்பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். அதாவது பல வகை இசைக்கோர்வைகள் ஒன்றாக கலக்கும் ஒரு பாடல். கோரஸ் குரலில் வரும் ஸ்வர ஜதிகளுடன் இந்த பாடல் துவங்கும் போது அதில் இருக்கும் ஒரு இனிமையான வேகம் நம்மை அப்படியே பாடலுடன் கட்டி போட்டு வைக்கும். அதனோடு சேர்ந்து வரும் மந்திரங்கள் நமக்குள் மெல்ல மெல்ல ஒரு இதமாய் இறங்கி மனத்தில் ஒரு சாந்தத்தை, தெளிவை, ஏதோ ஒரு காற்றில் மிதக்கின்ற அனுபவத்தை ஏற்படுத்தும். அதனோடு சேர்ந்து மந்திரம் செய்யும் நமது எஸ்பிபி அவர்களும், சித்ரா அவர்களின் குரலும், சொல்லப்போனால் இந்த பாடலில் சித்ரா அவர்களின் குரல் அதிகம் நம்மை கட்டி போட்டு இழுத்துச் செல்லும். இதைவிட பயன்படுத்திய இசைக்கருவிகள், புல்லாங்குழல், வயலின், இந்த இரண்டும் மாறி மாறி பேசுகின்ற அந்த ஜாலம், அங்கு இசைஞானி இளையராஜா கொஞ்சம் மறைந்து நிற்பது போல் தெரியும் எங்களுக்கு. அவரை நாங்கள் மறந்து விடுவோம். அந்த மந்திர உச்சாரணம் மிக நேர்த்தியாக இருக்கும். ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் இடையே ஒழிக்க, அதன் பிறகு வயலினும் வீணையும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட, காட்சி அமைப்புகளில் ராட்சியம் செய்து மிக அற்புதமாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அந்த காட்சியை படம் பிடித்திருப்பார். பாடல் முழுவதும் அழகாக ஓடிக்கொண்டே இருக்கும் அமலா. ஒரு சில நேரங்களில் நாம் பாடலை விட்டு அமலா அவர்களின் கண்களிலும் பாதங்களிலும் சிரிப்பிலும், ஏன் அவரது ஜிமிக்கியிலும் மூக்குத்தியிலும் கூட, பவளமல்லி பூக்களிலும் சூரியகாந்தி பூக்களிலும் கூட நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி அமைப்பு அமைந்திருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தால் வார்த்தைகளில் விளையாடியிருப்பார் வைரமுத்து. தென்றல் தொட்டது மொட்டு வெடித்தால் கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா, இது அந்த வேளையில் பலருக்கு மனப்பாடமான வாக்கியங்கள். கொள்ளை துளசி எல்லை கடந்தால் வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டுவிடுமா, கவிதை வரிகளில் காதலையும் அதன் மீது விழும் அந்த தாக்கங்களையும் தடைகளையும் இதைவிட வேறு யாருமே சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு அந்த வரிகள் முத்திரை பதித்திருக்கும். பூவே பெண் பூவே, இதில் என்ன அதிசயம், இளமையின் அவசியம், இனி என்ன ரகசியம், இவன் மனம் புரியலையா. ரெண்டாவது சரணத்தின் இடையே வரும் இந்த வரிகளினிடையே வீணை மிக அழகாக வாய் பேசியிருக்கும். இன்னொரு வரி பலர் அந்த காலங்களில் வேத வாக்காக சொல்லித்திருந்த வரி, அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்துவிடும். இந்த வரிகள் பற்றி பட்டிமண்டபங்களே வைத்தார்கள். அதே ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்துவிடும் என்பதற்கு பலரும் பல மாதிரி விளக்கம் சொல்ல தொடங்கினார்கள். அதற்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் சொல்லலாம். சேலை முள்ளில் பட்டாலும், முள் சேலையில் பட்டாலும், எப்போதும் சேலைக்குத்தான் சேதம் என்பதை மிக அழகாக, ஆணின் தவிப்பு அடங்கிவிடும், பெண்ணின் தவிப்பு தொடர்ந்துவிடும் என உருகி கரைகின்றார் சித்திரா. எதை சொல்வது, ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது, உறுதியாக முடிக்கின்றார் எஸ்பிபி.
எதை சொல்வது எதை விடுவதென்றே தெரியாத அளவுக்கு மிக மிக அழகான பாடல் இந்த பாடல். திரைப்படம் பார்த்தவர்களுக்கு அந்த காட்சி நிச்சயமாக இப்போது மெனக்கண் முன் வந்து செல்லும் என்பதில் மறுபேச்சு கிடமில்லை. நாம் பாடலுடன் இப்போது பயணிக்க இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு விதமான மெட்டமைப்புகள், இசைக்கோர்வைகள் என்பன பற்றியும் பாடல் நிறைவில் பேச இருக்கும்.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Relax Well Mattress வழங்கும் Back to School Sale பலரின் வேண்டுகோளுக்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் 23 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் அனைத்து விதமான தளபாடங்கள், பெட்டுகளை மிக மலிவான விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். Relax Well Mattresses and Furniture, தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி சேவைகளுக்கான உத்தரவாதம். 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
4: நேர்களை தேசி தந்தர் தேவா 1986 மாட்டுக்கார மன்னார் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமானவர். அவர் இரண்டாவதாக 1989 மூன்று வருடங்கள் கழித்து மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரையுலகத்தில் தனது இரண்டாவது பதிவை தருகின்றார். அதே 1990 மூன்றாவதாக வைகாசி புரந்தாச்சு என்ற திரைப்படம் வெளிவருகின்றது. இது தேனிசை தென்றல் தேவா இசையமைத்த மூன்றாவது திரைப்படம். அது மட்டுமல்ல, தேனிசை தென்றல் தேவாவுக்கு ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு தமிழ்நாடு அரசின் விருது கிடைக்கப்பெற்ற திரைப்படம் இந்த வைகாசி புரந்தாச்சு என்ற திரைப்படம். 1990 வெளிவந்த இந்த திரைப்படம் பற்றி அதிகம் பேசலாம் என்றாலும் மிக சுருக்கமாக சொல்லிக்கொண்டு, இந்த திரைப்படத்தை பிரசாந்த் மற்றும் காவேரி ஆகியோர் இணைந்து நடித்திருப்பார்கள். தெலுங்கு மற்றும் பல்வேறு மொழிகளிலும் இந்த திரைப்படம் பின்னாளில் வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படத்திலே தேனிசை தென்றல் தேவா தன்ற அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்கள். காளிதாசன் வரிகளை எழுத, தேனிசை தென்றல் தேவா இசையமைக்க சின்ன பொண்ணுதான், நீலக்குயிலே நீலக்குயிலே என்று பல பாடல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் வெற்றி பாடல்களாக அமைந்திருக்கும். அந்த வகையில் தான் இப்போது ஒரு பாடலை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். எஸ்பி சரண் தனது விருப்பமாக இந்த பாடலை கொண்டு வந்திருந்தார். அவரது விருப்பத்தில் வைகாசி புரந்தாச்சு என்ற அந்த வைகாசி போயாச்சு என்றாலும் நாங்கள் பிறந்திருப்பதாக கருதி இந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தன்மை என்னவென்றால், தேனிசை தென்றல் தேவாவுக்கு இந்த பாடல் உட்பட இந்த திரைப்படத்தின் இசையமைப்பின் மூலம் ஒரு சிறந்த விருது கிடைத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை ஒரு சுத்த சன்னியாசி ராகத்தில் தேனிசை தென்றல் மிட்டமைத்திருப்பார். சுத்த சன்னியாசி ராகம் என்பது பொதுவாக தமிழ் திரையுலகத்தில் பல பாடல்கள் இந்த ராகத்தை பயன்படுத்தி வெளிவந்திருக்கும் பல பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று ரெண்டல்ல, குறிப்பாக எங்களது இசைஞானி இளையராஜா கூட சுத்த சன்னியாசி ராகத்தை லாபகமாக பயன்படுத்தியிருப்பார் என்று சொல்லலாம். இசையமைப்பாளர் தேவாவின் ஆரம்பகால பாடல்களில் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் பிரசித்தி பெற்றிருந்தன. இந்த பாடல் உட்பட இந்த பாடல் இசையமைப்பாளர் தேவாவுக்கு அவரை தமிழ் திரையுலகம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாடல் என்று சொல்வதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. தேவாவுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த திரைப்படம் அமைந்தது, இந்த பாடலும் அமைந்திருக்கும். இசைஞானி இளையராஜாவின் இசை ஆதிக்கம் தமிழகம் மட்டுமல்ல தமிழ் நேயர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பனிப்போர்வையாக மூடுண்டு கிடந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிக்க இந்த பாடல் தேன்சித்தன்ற தேவாவுக்கு உதவியது என்று சொல்வார்கள். கர்நாடக இசையின் செவ்வியல் ராகமான சுத்த சன்னியாசி ராகத்தை சாமானிய மக்களும் ரசிக்கும் வகையில் மிக எளிமையான ஒரு நாட்டுப்புற வடிவில் தேவா கையாண்ட விதம்தான் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழிப்பதற்கு, ஒரு சாதாரண பாமர மக்களும் இந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு காரணமாக அமைந்தது. எஸ்பிபி மற்றும் கே எஸ் சித்ர ஆகியோரின் மற்றொரு கூட்டு சேர்க்கை. கிராமத்து காதல்களின் மென்மையான உணர்வுகளை, குறிப்பாக எந்த ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் ஒரு மிக தத்துருவமாக இந்த பாடல் வெளிப்படுத்தி நிற்கும். காதலில் உள்ள பிரிவையும் ஏக்கத்தையும் விவரிக்கும் எளிய கிராமத்து தமிழ் வரிகள் இந்த பாடலின் மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அதனால் காளிதாசனுக்கும் இந்த பாடல் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தது. தேவா என்றாலே பொதுவாக கானா பாடல்கள் தான் எமக்கு நினைவுக்கு வரும். அவர் மெல்லிசை பாடல்களை மிக நேர்த்தியாக உருவாக்கக்கூடியவர் என்பதற்கு இந்த பாடல் ஒரு கால்கோளிட்டது என்று சொல்லலாம். பல்வேறு இசைக்கருவிகள் இந்த பாடலில் கோலோச்சி இருக்கும். அவை பற்றி நாங்கள் பாடலின் நிறைவிலே பார்க்க இருக்கின்றோம். முதலில் பாடலுடன் இணைந்திருப்போம்.

அந்த பாடல் தேனிசை தந்த தேவா பாருங்கள், தாளம் போட வைத்த பாடல், ஒரு மெலோடி பாடலாக இருந்தாலும் அந்த பாடலுக்குள்ள நாங்கள் ஒரு தாளத்தை, ஒரு நடனத்தை எங்களது உள்ளம் கட்டாயம் ஆடியிருக்கும், உள்ளம் தாளம் போட்டிருக்கும். அப்படி ஒரு மெட்டை அமைத்திருப்பார். அந்த மெட்டு அமைத்த அந்த பாடல் புல்லாங்குழல்கள், செனாய், ராதஸ்வரம், மேண்டலி, இப்படி பல இசைக்கருவிகள், வயலோ, வயலின்கள், செலோ, டொல்கி, தபேலா, டோலக், தவில் சத்தம் இடையில் வந்தது. அதைவிட பீட், அந்த பீட் எப்படி கொண்டு வந்தார் என்றால், சலங்கை ஊடாகவே ஒரு பீட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த சலங்கை ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரை தொடர்ந்து ஒரு ஜதி சொல்லி கொண்டிருந்திருக்கும். கடம், கிட்டார், அகஸ்டிக் கிட்டார், சந்தூர், கோரஸ், செனா என்று அத்தனை இசைக்கருவிகளையும் ஒரு கிராமிய மெட்டுக்கு பயன்படுத்தி தேனிசை தென்ற தேவா தந்த அந்த பாடல் வைகாசி புறந்தாச்சு என்பதை கட்டியங்கூறியிருக்கும்.

0: தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்

திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வருகின்ற அடுத்த பாடல் மண் வாசனை திரைப்படம். மண் வாசனை எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட பாரதி ராஜா அவருடைய பாடல்களாக வரிசை கட்டி நிற்கின்றன. எங்களது தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் குயில் பாடல்கள் வரிசை கட்டி நின்றது. அதே போல் பாரதி ராஜாவின், நாங்கள் அறியாமலேயே பாரதி ராஜாவின் பல பாடல்கள் இப்போது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வேதம் புதிது. இப்போது மண் வாசனை. மண் வாசனை திரைப்படமும் தமிழ் திரையுலகத்தில் ஒரு சக்கை போடு போட்ட திரைப்படம் என்று நான் சொன்னால் யாருமே மறுக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் மண் வாசனை வெளிவந்த போது, அதுவும் ரேவதியை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகம் செய்த படம். ரேவதி மட்டுமல்ல, பாண்டியன் ஆகிய இருவரும் முதல் முறையாக தமிழ் திரையுலகத்துக்குள் நுழைகின்றார்கள். பாரதி ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்னவென்றால், கதை அம்சத்துக்கு ஏற்ற புதிய முகங்களை தேடி கண்டறிந்து, அவர்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டறிந்து அவர்களை தமிழ் திரையுலகத்துக்குள் அறிமுகம் செய்து விடுவது. பொதுவாக புதுமையான நடிகைகளை, புதிய நடிகைகளை அறிமுகம் செய்ய வேண்டும், புதிய நடிகர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதல்ல நோக்கம். இந்த கதைக்கு இவர் பொருத்தமாக இருப்பார் என்ற அந்த முக லட்சணங்களை தேடித் திரிகின்ற ஒரு விடயம் இயக்குநர்களிடம் இருக்கின்றது. கே பாலச்சந்திரம் அப்படித்தான், யார் அவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை, ஆனால் இந்த பாத்திரத்துக்கு ஏற்றவர் என்று அவர்களது மனதில் ஒரு முகம் இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் அவர்களது கண்ணில் பட்டிருந்தால் நீங்கள் கூட நடிகைகளாக இருக்கலாம். யார் பட்டார்களோ அவர்களையெல்லாம் நடிகை ஆக்கினார்கள். ராதிகாவுக்கு அப்படித்தான் வாய்ப்பு கிடைத்தது. நானா நடிகை, அது பிறகுதான் எம்ஆர் ராதா எல்லாம் தெரியும், சொந்தம் என்றெல்லாம் பிறகுதான் தெரியும். இந்த கதைக்கு இவரது முகம் பொருத்தமாக இருக்கும். கிழக்கே போகின்றாய், அப்படி தேடி அலைந்து புது முகங்களை, அல்லது அதுக்கேற்ற அந்த கதைக்கு ஏற்ற முகங்களை அறிமுகம் செய்கின்ற ஒரு லாவகம் இயக்குநர்களிடம் இருக்கின்றது. அது ஒரு ஒரு ஒரு படி மேல், கொஞ்சம் உயரமாக கே பாலச்சந்தர், ஸ்ரீதர், எங்களது பாரதி ராஜா இவர்களிடம் இருந்தது என்று சொல்லலாம். 1983 வெளிவந்த திரைப்படம், வெளிவந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற திரைப்படம். வெள்ளி விழா கடந்து இரண்டு வெள்ளி விழாக்களை காணுகின்ற திரைப்படங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி ஏறத்தாழ ஒரு வருட கணக்கில் ஓடியது இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில். 1983 செப்டம்பர் 16 வெளிவந்திருந்தது. மிகச்சிறந்த திரைப்படம் என்பதற்கான விருதுக்கு தகுதியான திரைப்படமாக மாறியது. அது பிறகு தெலுங்கு மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த தெலுங்கு மொழிகளிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படத்தில் வரிசையில் இந்த திரைப்படமும் அடங்கும். இசைஞானி இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் பாரிய வெற்றியை பெற்றது. பி கலைமணியின் கதை, பஞ்சு அருணாச்சலம் திரைக்கதை, பாரதி ராஜா மற்றும் பாரதி ராஜாவின் இயக்கம், இசைஞானி இளையராஜா என்று ஒரு மிகச்சிறந்த வெற்றி கூட்டமைப்பாக இந்த திரைப்படம் அமைந்திருந்தது. இசைஞானியின் மெட்டில் பல பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன. இன்றும் 80களின் அந்த ஜென்சிக்கள், 80களில் இருந்த வாலிப வட்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நினைவு வைத்திருப்பார்கள். ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் இன்னொரு ஆட்டம், இன்னொரு லாவண்யமான பாடல் இந்த பாடல். அதேபோல் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, வாங்கடி வாங்கடி பிஞ்சுகளா என்ற அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை தந்த பாடல்கள். எஸ்பிபி மற்றும் ஜானகி ஆகியோரது குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில் இடம்பெற்ற பாடல் இப்பொழுது ரமேஷ் விருப்பத்தில் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜா பல மெட்டுக்களை போட்டு பார்த்தாராம். பாரதி ராஜாவுக்கு
அந்த மெட்டுக்கள் பொருத்தமாக அமையவில்லை. இசைஞானிக்கும் பாரதி ராஜாவுக்கும் இடையில் அவ்வப்போது சொல் போர்கள் இடம்பெறுவதுண்டு. இந்த பாடலிலும் அந்த சொற்போர் இருவருக்கும் இடையில் இடம்பெற்றது. பல ராகங்களில் பாடலை போட்டு வைத்தாலும் இந்த ஹிந்தோள ராகத்தில் பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடல் அமைக்கப்பட்ட போதுதான் பாரதி ராஜா இசைஞானிக்கு ஒரு புன்னகை பூத்தாரா. அதன் பின்னர் தான் இந்த மெட்டை இந்த பாடலுக்கு தெரிவு செய்தார் இசைஞானி. பொதுவாக எல்லா இயக்குநர்களிடமும் அவ்வாறு இசைஞானி இறங்கி வருவதில்லை. ஆனால் பாரதி ராஜாவுக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் அந்த வேளையில், பின்னர் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்பட்டது, அந்த வேளையில் ஒரு நல்ல உறவு இருந்தது. அதனால் பாரதி ராஜாவின் உறவை முறித்து கொள்ளாது இசைஞானி இளையராஜா நல்ல பாடல்களை தருவதில், பாரதி ராஜாவின் விருப்பத்துக்கு இணங்குவதில் எப்போதும் தயாராக இருந்தார். இசைஞானி இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து மூவரும்

ஆழமான மேலிசையை இசைஞானி ராக தேவன் இந்த இடத்திலே கையாண்டிருப்பார். பொதுவாக இந்த ஹிந்தோள ராகம் என்பது நேர்களே ஒரு பக்தி அல்லது சோக உணர்வை தரக்கூடியது. ஆனால் இந்த பாடல் ஒரு காதல் மற்றும் ஏக்க உணர்வை, அந்த காதலை வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இசைஞானி இளையராஜாவால் புதுமையாக கையாளப்பட்டிருக்கும். பாடலின் தொடக்கத்தில் ஒலிக்கும் புல்லாங்குழல் வயலின் கிராமத்து வயல்வெளியின் சூழலை எங்கள் கண்முன் கொண்டு வரும். இடையிசை மற்றும் இரண்டாவது இடையிசையில் அவர் பயன்படுத்தியிருக்கும் கிட்டார் புல்லாங்குழல் மிருதங்கத்தின் சேர்க்கை மேற்கத்தேய கர்நாடக இசையின் மிகச்சிறந்த கலவையாக இருக்கும். எஸ்பிபி ஜானகி ஆகிய இருவரின் குரல் பாவனைகளும் இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்திருக்கும். குறிப்பாக பல்லவியின் முடிவில் வரும் அந்த மெல்லிய ஹம்மிங் மற்றும் பாடலின் இடையே வரும் காதல் கலந்த வெக்க உணர்வுகள் என்று இந்த பாடலை ரசிக்க தூண்டுகின்ற விடயங்கள் பல இருக்கின்றன. கிராமத்து பின்னணியில் பூடகமாக அல்லது மறைமுகமாக காதலை சொல்லும் வரிகளை எப்படி சொல்வது என்று ஒரு கவிஞனுக்கு கேள்வி வருகின்ற போது சட்டென்று ஒரு வரி வந்தது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, மாலையிட காத்திருக்கும் மாமென்மெனன் தவிக்குது போன்ற வரிகள் காதல்களின் மனநிலையை நிலையை ஆழமாக ஆபாசம் இல்லாமல் நயமாக வெளிக்காட்டியிருக்கும். மண்வாசனை என்ற அந்த திரைப்படத்தின் பேருக்கிணங்க கிராமிய சூழலுக்கு இந்த இசை மிக கச்சிதமாக பொருந்தி வர அதை மிக சிறப்பாக படம் பிடித்திருப்பார், படமாக்கியிருப்பார் பாரதிராஜா. இப்போது பாடலுடன் இணைந்திருங்கள், முடிவிலும் பேசுவோம்.

அவன் மிகச்சிறந்த ஒரு தாளக்கட்டுடன் இந்த பாடல் ஹிந்தோள ராகத்தில் நிச்சயமாக உங்களை ஒரு இசை உலகத்துக்குள் கட்டி வைத்திருக்கும். நீங்கள் அந்த பாடலுடன் மூழ்கி பாடலை ரசித்து கேட்டிருந்தார். மிக நல்ல இசைக்கருவிகள், இசைஞானிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அதுதான் நேர்களே. எந்த இடத்தில் எந்த இசைக்கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் பாருங்கள். மாலையிட என்ற அந்த சொல்லு வருகின்ற போதே அந்த இடத்தில் நாதஸ்வரன் தவிலை ஒரு அனாயசமாக பயன்படுத்தியிருப்பார். இதுதான் இசைஞானிக்கு இருக்கக்கூடிய அல்லது இசைஞானியை வேறு இசையமைப்பாளர்களிடமிருந்து வேறுபடுத்துகின்ற மிகச்சிறந்த துல்லியமான இடங்கள். அந்த இசையுடன் தன்னை அப்படியே பிணைத்து இணைத்து வைத்திருப்பார். அதனால் அவருக்கு எந்த இடத்தில் எந்த விதமான இசைக்கருவிகளை பயன், ஒரு இடத்தில் கைதட்டல் வந்தது மிகச்சிறந்த தியேட்டரே ஒரு கதிகள் அங்கியிருக்கும். அந்த கைதட்டல் வருகின்ற போது பாடல்கள் தியேட்டர்களில் இந்த திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், பாடல்கள் மிகச்சிறந்த ஒரு பேஸுடன் வெளிவந்திருக்கு. அந்த பாடலை நீங்கள் ரசித்து ருசித்து கேட்ட காலங்களை நினைவுபடுத்தினால் தெரியும், வயலின், ரிதம் கிட்டார், பேஸ் கிட்டார், புல்லாங்குழல், தபேலா, கொங்கோ, டோலக், தவில், டோல்கி, வயலோ, செலோ என்னும் நாதஸ்வரம், கிளுகிழுப்பை, கைதட்டல்கள் என்ற அத்தனை தாள வாத்தியங்களையும், இடையிடையே ஒரு சிரிப்பு வரும், அத்தனையையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக இந்த பாடலுக்கு மிட்டமைத்த இசை ஞானியை பாராட்டுவதா, கவி வரிகளை தந்த வைரமுத்துவுக்கு பாராட்டா, பாடலை படமாக்கிய பாரதி ராஜாவா, நடித்த புதுமுக நடிகர்கள், கொஞ்சம் பாண்டியனின் நடிப்பு அப்படி இப்படி கொஞ்சம் எங்களுக்கு சங்கோஷமாக இருந்தாலும் ரேவதியின் நடிப்பில் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவரது அந்த நடிப்பு உச்சத்தை தொட்டிருக்கு. நேர்கள் இணைந்திருப்பது கீத சந்தங்கள் நிகழ்ச்சி. கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுடன் இணைந்திருப்பதற்கு முன்னர் இனிய இசை விருந்து.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: இனிய இசை விருந்து.

நேர்கள் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. 1986 வெளிவந்த மற்றொரு காவியம் என்று சொல்லலாம், பூக்களை பறிக்காதீர்கள். இது சுரேஷ் மற்றும் நதியா ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. இது அழகப்பனது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் என்றாலும் டி ராஜேந்தர் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்த திரைப்படம் என்று சொன்னால் அது மிகையல்ல. டி ராஜேந்தர் பொதுவாக தனது திரைப்படங்களுக்கு இசையமைப்பதுண்டு. ஆனால் அழகப்பனது இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பாடலுக்கு டி ராஜேந்தர் இசையமைத்து அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவில் நேர்கள் மனங்களில் ஒரு நிலைத்த பசுமரத்தாணி போல் பதிந்தன என்று சொன்னால் அதற்கு டி ராஜேந்திரர் அந்த யுக்திகள் பெரிய காரணமாக அமைந்தது. அதிலும் இந்த காதல் ஊர்வலம் வெண்பா கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் கேட்கின்ற போது எங்களை இன்னொரு இசை பிரம்மத்துக்குள் அழைத்து செல்லும். அதே வேளை பாடல் கேட்டு முடிந்த பின்னரும் இன்று நாள் முழுவதும் அது எங்கள் காதுகளில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் யாரும் அதை இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். அப்படி ஒரு பாடல்தான் இந்த காதல் ஊர்வலம். அங்கே அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய மீட்டமைப்பு, அந்த பாடலின் சிறப்புகள் பல, அவை பற்றி நாங்கள் நாள் முழுவதும் பேசலாம். ஒரு தலை ராகம் என்றொரு திரைப்படம் வந்தது. தமிழ் திரையுலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு புதுமையை தந்த திரைப்படம். ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகள் சாதாரண உடைகளுடன் சாதாரண முகங்களுடன் எங்களது அயலிலே படிக்கின்ற மாணவர்களது முகங்களைப் போன்ற தோற்றத்துடன் ஒரு பேசாத அல்லது வெளிக்காட்டாத ஒரு காதலை எப்படி அந்த காலத்து இளைஞர்கள் யுவதிகள் அனுபவித்தார்களோ அப்படியே படம் பிடித்து தந்தது ஒரு தலைவராக. அந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்துக்குள் அறிமுகமான டி ராஜேந்தர் தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்தில் தன்னை ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பதை காட்டத் தவறவில்லை. அவர் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், மிகச்சிறந்த பாடலாசிரியர், மிகச்சிறந்த நடிகர் என்று பல பன்முக திறமைகளை கொண்டிருந்தவர். அந்த பன்முக திறமைகள் இன்று வரை டி ராஜேந்தரை இசைஞானி போன்ற மிகப்பெரிய மேதைகளுடன் இணைத்து பார்க்கின்ற அளவுக்கு, தமிழ் திரையுலகம் இணைத்து பார்க்கின்ற அளவுக்கு அவர் ஆற்றலை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒருதலை ராகத்திலும் அவரது ஒருதலை ராகத்திலேயே, மன்னிக்கவும் நான் ஆரம்பத்தில் ஒருதலை ராகத்தை சொல்லவில்லை, ஒருதலை ராகத்திலேயே அவர் முதலாவது தனது இசைப்பயணத்தை ஆரம்பித்தார். ஒரு மெட்டமைப்பாளராக இசையமைப்பாளராக தன்னை வெளிக்காட்டியிருந்தார். அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்கள், ஒருதலை ராகம், வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில் கிளிஞ்சல்கள், நெஞ்சிலொரு ராகம், தங்கைக்கோர் கீதம், உறவை காத்த கிளி, பூக்களை பறிக்காதீர்கள் என்று, மைதிலி என்னை காதலி என்று அந்த பட்டியல் நீண்டு செல்ல, பல திரைப்படங்களுக்கு அந்த இசை அமைப்பின் மூலமும் தனது ஆற்றல்களை வெளிக்காட்டியவர். இன்று வரை பல திரைப்படங்களில் பின்னணி பாடல்களாக பாடல்களை பாடிக்கொண்டிருப்பவர். இன்று வரை, இதுவரை நேரம் 2026 ஆண்டு வரை தமிழ் திரையுலகத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பழம்பெரும் நடிகர்களில் ஒருவர். அவரது இசையில் வெளிவந்த பாடலை தான் நாங்கள் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். சோலைகள் எல்லாம்
பூக்களை தூவும் என்ற பாடல் ஒரு ஜோக் ராகம். ராகமே ஒரு மிக வித்தியாசமாக இருக்கும். தமிழ் திரையுலகத்தில் மிக அருமையாக அல்லது அரிதாக ஒலிக்கக்கூடிய ஒரு ராகம். எஸ்பிபி மற்றும் கேஎஸ்இ சித்ரா ஆகியோரது மற்றொரு இணைவு. 80களில் தமிழ் சினிமா இசையில் ஒரு முக்கியமான மற்றும் காலத்தால் அழியாத பாடல் என்றால் அது மிக அல்ல. இது டி ராஜேந்தரின் தனித்துவமான ஒரு முத்திரை என்று சொல்லலாம். இந்த பாடல் எழுதி இசையமைத்து இயக்கியவர் டி ராஜேந்தர். அவரது வரிகளில் எதுகை மூனை மற்றும் அடுக்கு மூலி நயம், சுகம் சுகம் சுரம் சுரம் என்று பாடலுக்கு இன்னும் எழிலை அழகை ஊட்டியிருந்தது. தமிழ் திரையிசையின் ஜம்பவான்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து தந்த ஆரம்பகால சூப்பர் ஹிட் பாடல்கள் வரிசையில் இந்த பாடலும் ஒன்று. எஸ்பிவி கம்பீரமாக பாட வேண்டிய இடத்தில் கம்பீரமாக, குறும்புத்தனமான ஒரு பாடல் பாட வேண்டிய இடங்களில் குறும்புத்தனமாக, இரண்டும் கலந்து தர வேண்டிய இடங்களில் இரண்டையும் கலந்து தரக்கூடிய அவரது ஆற்றல் இந்த பாடலிலும் வெளிப்படும். சித்ராவின் தேனினும் இனிய குரல் சின்ன குயில் இந்த பாடலை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கும். மிக எளிமையான ஒரு தாளக்கட்டு, ஒரு மேலை தேய பாணியில் இந்திய இசைக்கருவிகளை கலந்து டி ராஜேந்தர் மிட்டமைத்த பாடல். பாடலின் தொடக்கத்தில் வரும் புல்லாங்குழல் வயலின் இசை மனதை மயக்கக்கூடியது. சரணங்களுக்கு இடையே வருகின்ற இசை கோர்வைகள் பாடலின் காதல் உணர்வை மிக ஆழமாக கடத்தும் பலருக்குள். காதல்கள் தங்களின் மகிழ்ச்சியை இயற்கையோடு ஒப்பிட்டு பாடும் வகையில் வரிகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. குயில்களின் கூட்டம், சோலைகள், பூக்கள் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்திருப்போம். இந்த பாடல் திரைப்படத்தில் இரண்டு பதிப்புகளாக வந்திருக்கும். இரண்டுமே ரசிகர்களால் மிகவும் வரவேற்கப்பட்டிருக்கும். அந்த பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது புல்லாங்குழல், வயலின், அகஸ்டிக் கிட்டார், பேஸ் கிட்டார், சிந்திசைசர், ஹீபோர்ட், ட்ரம்ஸ், தபேலா, ஹொங்கோ என்று பல இசைக்கருவிகள் எம்மை பாடலுடன் கட்டி போட்டு வைத்திருக்கின்றீர்களே. இப்போது பாடலை கேளுங்கள். பாடலின் முடிவில் இசைக்கருவிகள் பற்றி விரிவாக பார்ப்போம்.

0: அது கன்னி மாதுளம் அல்ல, ஒரு இசை மாதுளம். அப்படியே நீங்கள் அத்தனை முத்துக்களையும் ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு பாடல். பாடல் பாடியவர்களா, பாடலை எழுதியவரா, இசையமைத்தவரா, அல்லது அந்த ஜோக் ராகமா, அல்லது தந்த அந்த இசைக்கருவிகளின் ராஜ்யம் என்று சொல்வது? அத்தனை இசைக்கருவிகளும் மிக துல்லியமாக எழுந்து நின்று ஒரு ஆர்ப்பரிப்பை தந்திருக்கின்றீர்களே. சித்தார், புல்லாங்குழல், மேண்டலின், தபேலா, ஹொங்கோ ட்ரம், அதைவிட தபேலா, மிருதங்கம், பேஸ் கிட்டார், ஓபே, ஓபே என்பது ஒரு வகை புல்லாங்குழல் போன்றது, ட்ரம்பெட், ட்ரம்ஸ், டோலக், உடுக்கை, வயலின்கள், ரிதம் கிட்டார், தம்புரா, ட்ரம்போன், இடையில் வந்த அந்த கோரஸ், தம்புரா, ட்ரம்பெட், ட்ரம்போன், கடம், வயலோ, செல்லோ, பேஸ் கிட்டார் என்று எதை சொல்வது, எதை விடுவது? டி ராஜேந்தருக்கு வாழ்த்தா, அல்லது பாடல் பாடிய எஸ்பிபி சித்ராவுக்கு வாழ்த்தா என்று இந்த பாடல்களை கேட்கின்ற போதினீர்களே, கீத சந்தங்கள் இன்னும் தொடராதா என்ற எண்ணம் நிச்சயம் ஏற்படும். ஆனால் இன்று இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். நேர்கள் பலர் பாடல்கள் கொண்டு வந்தார்கள். அத்தனை நேர்களது பாடல்களையும் அலச வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். நிசா கொண்டார், சாரா கொண்டார், ராஜா, குயின்ஸ்டன், எல்லோரது பாடல்களையும் ஒரு முறை அலசினால் என்ன என்ற எண்ணம் தான் வருகிறது இந்த பாடலோடி தோய்ந்த போது. என்றாலும் எங்களது நேர கட்டுப்பாடு காரணமாக கொஞ்சம் வரம்பு மீறியிருந்தோம். இன்று 7:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற திங்கள் மற்றொரு கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். தொடர்ந்து நீங்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 22, ஒப்புரவு அறிதல். ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலக அவாம் பேரறிவாளன் திரு. பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த உருணியை போன்றதாகும்.

0: கனடாவை ஐரோப்பாவுடனும் உலக நாடுகளுடனும் நெருக்கமாக இணைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமர் மாகானி நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் பங்கேற்க உள்ளார். இந்த பயணத்தின் போது மாகானி அவர்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களை சந்திக்க உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திப்பாரா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. உலக நாடுகளிடையே பலதரப்பு ஒத்துழைப்பு குறைந்து வருகின்ற நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் சீர்திருத்தம் செய்வது காணியின் முக்கிய கவனமாக இருக்கும் என்று கனேடிய அரசு தெரிவித்துள்ளது. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக சேர்வதை பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஆதரித்திருக்கின்றார். விண்வெளி பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் வணிகம் ஆகிய துறைகளில் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் கனேடிய பிரதமர் மாகானி ஆகியோர் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக ஆக்குவதற்கான முன்மொழிவை நேற்றைய தினம் ஆதரித்திருக்கின்றனர். நியூஃபன்லாண்டிற்கு அருகில் இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்தித்தனர். இதன்போது ஒன்றியத்தின் இணை உறுப்பினராகவும் ஐரோப்பிய சமூகத்தின் முழுமையான உறுப்பினராகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட இந்த செயல்திட்டத்திற்கு தாங்கள் மிகவும் ஆதரவாக இருப்பதாக மேக்ரோன் பிரெஞ்சு மொழியில் தெரிவித்தார். கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே மிக நெருக்கமான இடத்தில் சில கிலோமீட்டர்கள் மட்டுமே இடைவெளி உள்ளதாகவும் தங்கள் விழுமியங்கள் இன்னமும் நெருக்கமாக உள்ளன என்றும் காணி பிரெஞ்சு மொழியில் கூறினார். ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தரைவழி வரவேற்பு வசதிகள் உட்பட்ட உட்கட்டமைப்புகளை உருவாக்கி பகிர்ந்து கொள்ளுமாறு இரண்டு நாடுகளும் தங்கள் விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகங்களுக்கு பணிக்கும் என்று பிரதமர் மாகாணி கூறினார். அத்துடன் எரிசக்தி, தொலைத்தொடர்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். விமான பயிற்சி பெற்று வந்த இரண்டு இந்திய மாணவர்கள் துரதிருஷ்டவசமாக விமான விபத்து ஒன்றில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வான்கூவரில் உள்ள இந்திய துணை தூதரகம் நேற்றைய தினம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியது. கடந்த 18ஆம் தேதி அதிகாலை ஹாவேஸ் ஏர் என்ற விமான பயிற்சி பாடசாலைக்கு சொந்தமான செஸ்னா 172 ரக விமானத்தை இருவர் இயக்கினர். ரெஜைனாவில் இருந்து காலைஸ் வழியாக ஸ்டெயின்பெர்க் மணிடோபா வரை இரவு நேர பயிற்சியை மேற்கொண்ட பொழுது கனடாவின் சச்சுவச்சான் பகுதி அருகே இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. பயணம் செய்த இருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்தியாவில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மனோஜ் சிவகுமார் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீசரன் ஸ்ரீ திருஞான சம்பந்தம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கெர்லின் ஃபின்லே கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இந்த வாரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அரசியல் முன்னொருபோதும் இல்லாத புதிய கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றது. அவரது ராஜினாமாவின் காரணமாக முதல்வர் டேவிட் ஏபி மற்றும் அவரது நியூ டெமோக்ராட்ஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்கொள்ள ஒரு நிலையான எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத நிலையில் மாகாணம் முன்கூட்டியே தேர்தலை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமை போட்டியில் வெற்றி பெற்று 4 மாதங்களுக்குள் நேற்றைய தினம் தனது முடிவை ஃபின்லே அறிவித்தார். இது ஒரு எளிதான முடிவு அல்ல என்றாலும் தங்கள் கட்சிக்கும் மாகாணத்திற்கும் இதுவே சரியான முடிவு என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் தலிபான்கள் தெரிவித்துள்ளனர். வான்வழி தாக்குதல்களை பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டாலும் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 28 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அசோசியேட் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நேற்றிரவு குனார் மற்றும் பக்திகா மாகாணங்களில் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் குனாரில் 1 பெண்ணும் 2 ஆண்களும் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 பெண்களும் 2 ஆண்களும் காயமடைந்ததாகவும் இவர்கள் அனைவரும் உள்ளூர் பொதுமக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மகன் காசிம் கான் தனது குடும்பத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கடத்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரிகள் தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து தனது அத்தைகள் மற்றும் தனது உறவினர்களான சிலரை வாகனங்களில் வலுக்கட்டாயமாக ஏற்றி அழைத்துச் சென்றதாக எக்ஸ் தளத்தில் காசிம் பதிவிட்டிருக்கின்றார். இந்த கைதுகள் அல்லது தடுப்பு காவலுக்கான காரணங்களை அல்லது குடும்ப உறுப்பினர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்ற விவரத்தை அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாடு தழுவிய அளவில் பிடிஐ கட்சி நடத்தவிருக்கும் போராட்டத்துக்கு முன்னதாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் இம்ரான்கானின் குடும்பத்துடன் தொடர்புடையவர்கள் மீது பரவலான ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இங்கிலாந்து இலங்கை இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இங்கிலாந்தின் ரிவர்சைட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. டி டுவெண்டி தொடரை இழந்த இலங்கை ஒருநாள் தொடரை கைப்பற்ற தனது முயற்சியை மேற்கொள்ளும் அதேவேளையில் டி டுவெண்டி தொடரை வென்ற இங்கிலாந்து ஒருநாள் தொடரையும் கைப்பற்ற முனைப்பு காட்டுகின்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக இந்திய ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகள் பங்கு பெற்றும் சர்வதேச கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. இந்திய ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட தொடர் செப்டம்பர் 22 நாளை முதல் 25 வரையும், இரண்டாவது டெஸ்ட் போட்டி செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 2 வரையும் நடைபெறவுள்ளன.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நீங்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சி. திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் எங்களது பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளிலும் உங்கள் விருப்பமாக, எங்கள் தெருவில் உங்கள் விருப்பமாக இடம்பெற இருக்கின்ற பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற ஆறு பாடல்களையும் இப்பொழுது தர இருக்கின்றோம். முதலாவது பாடல் தங்க மனசுக்காரன். இதில் எங்களது நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களும் இருக்கின்றது. நாங்கள் பாடல் ஒளிபரப்புகின்ற போது சொல்வோம். தங்க மனசுக்காரன் திரைப்படத்தில் மணிக்குயில் இசைக்குதடி பாடல். இரண்டாவது உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் என் கேள்விக்கு என்ன பதில். மூன்றாவது ரங்கீலா திரைப்படத்திலிருந்து ஹே ராமா ஒரு வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா. இலக்கம் நான்கு மேசல் திரைப்படத்திலிருந்து மாச்சோ என்னாச்சோ பாடல். அதே போல் இலக்கம் ஐந்தில் இடம்பெறுவது மோகமுல் திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ வாய் திறந்து வார்த்தை ஒன்று சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடல். இலக்கமாறு ஜவான் திரைப்படத்திலிருந்து உன்னை தொட்ட பூக்களுக்கு கலாட்டா என்ற பாடல். இவைதான் இன்றைய ஆறு பாடல்களும். இப்பொழுது முதல் அலையுங்கள் நேர்களை, மிக விரைவாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்தால் நாங்கள் உடனடியாக அவற்றை இப்பொழுதிருந்தே ஒளிபரப்பு செய்வோம். மீண்டும் ஒருமுறை தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து மணிக்குயில் இசைக்குதடி, இரண்டாவது உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் என் கேள்விக்கு என்ன பதில், மூன்றாவது ரங்கீலா திரைப்படத்திலிருந்து ஹே ராமா ஒரு வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா, இலக்கம் நான்கு மேர்சல் திரைப்படத்திலிருந்து மாச்சோ என்னாச்சோ, இலக்கம் ஐந்து இடம்பெறுகின்றது மோகமுல் திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ வாய் திறந்து வார்த்தை ஒன்று சொல்லாயோ வாய் திறந்து, ஆறு ஜவான் திரைப்படத்திலிருந்து உன்னை தொட்ட பூக்களுக்கு கலாட்டா என்ற பாடல். உடனடியாக இணைந்து உங்கள் வாக்குகள், உங்களது விருப்பங்களை, வாக்குகள் இல்லை, இது இசைத்தேர்வு, திரை இசை தேர்வு நிகழ்ச்சி. திரை இசை தேர்வு நிகழ்ச்சி எப்படி என்றால், எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள். இப்பொழுது பாடல்கள் கேட்பதற்கான நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: மலை வணக்கம். ரமேஷ்.
2: ரமேஷ் சொல்லுங்க.
3: மெர்சலும் ஜவானும்.
2: மெர்சல்
3: ஜவான்
2: நிலைமை துடிப்போடுதான் இருக்கிறீங்களே ரமேஷ்.
3: அப்படி இருந்தா தான் இங்க இல்லைன்னா, இங்க இருக்க கிளைமேட் அது எல்லாம் சேர்த்து நம்ம ஊனமாக்கிறமே.
2: சொன்னீங்க அது இருக்கணுமே. அந்த எந்த நேரம் இளமை துள்ளல் இருந்தா தான் இங்க வாழலாம், இல்லாட்டி அப்படியே குளிர் கொண்டு போயிடும்.
3: நம்ம இப்பயே ஸ்டார்ட் ஆச்சு, வாங்க இப்போ வெளியில் நடந்துட்டு வந்தா நீ உள்ள போன தள்ளி விட்டுருச்சு.
2: நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியை அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் நன்னிஷா.
2: சொல்லுங்கள்.
4: எனக்கு மணிக்குயில் இசைக்கு தடி, ஹே ராமா ஒரு வாரமா, இரண்டு பாடல்.
2: நீங்கள் கொண்ட பாடல் நீங்கள் விரும்பி காட்டி சரி.
4: நன்றி நன்றி.
2: ஆமா, நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: வணக்கம் வாசன், எஸ்பி சரண்.
2: எஸ்பி சரண் வாருங்கள்.
5: ஓ, அந்த மடம போல உங்களோட கீழ சந்தங்கள் நிகழ்ச்சி மிகப்பெரிய அரிய திரட்டு.
2: நீங்கள் அந்த பாடலோட நீங்கள் அப்படியே ஜில் என்று இருந்திருக்கிறீர்கள்.
5: ரொம்ப நன்றி. என் கேள்விக்கு
2: என்ன பதில்?
5: மணிக்குடி சக்கிதடி.
2: மணிக்குயில் இசைக்கிறார்.
5: நன்றி நன்றி வாசன்.
2: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். நேர்களை உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.
6: இனிய மாலை. வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நலம் சத்யா. நன்றி. நீங்க நலமா?
6: ஓம் நலமாக இருக்கிறேன்
2: சத்யாக்கு. என்ன உரை?
6: எனக்கு மணிக்குயில் இசைக்குது, மற்றது சொல்லாயோ வாய் திறந்த அந்த பாடல்.
2: ஓ, நான் யாராவது அது கேப்பினமோன்ட்டு வந்த நீங்க கேட்டுட்டியா? அந்த திரைப்படம் பாத்துறீங்களா? இல்ல கனவே பார்த்துருக்க மாட்டோம். அது மோகமுள்ளன்ற ஒரு ஜானகி ராமன் எழுதிய ஒரு நாவல். நான் அந்த நாவலும் வாசிச்சேனா திரைப்படமும்
6: அது வாசி மோகமுள் வாசிச்சேனா.
2: அதான் திரைப்படமே வந்தது ஞானசேகரன் திரைப்படம் எடுத்தவர்.
6: ஓ ஓகே ஓகே,
2: நல்ல நல்ல ஒரு கதைக்களம். நன்றி
6: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் நன்மதி. எனக்கு மெர்சலும் மகமுள்ளும்
2: மெர்சல் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். கட்டாயம் மெர்சல் பார்க்க வேணும், பிடிக்க வேணும்.
1: முக்கல்ல அந்த மகமுள் படம் நமக்கு சின்ன வயசுல தூர்தர்ஷன்ல போட்டாங்கள, அப்ப பாத்துருக்கேன்.
2: ஓ, அது ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம். வெற்றி திரைப்படம், வெற்றி வசூல் திரைப்படம் அல்ல, ஆனால் விமர்சன ரீதியில் கேள்விப்பட்டீங்களே சத்யஜித் ரே, சந்தியா ராகம், பிறகு வீடு, இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு ஆர்ட் பிலிமுக்குள்ள வரும். வீடு என்ற ஒரு திரைப்படம் வந்தது அர்ச்சனா நடிப்பில். திரைப்படமாக்கினார்கள். கதைக்களம் மிக அருமையானது, பொறுமை உள்ளவர்கள்லாம் பாப்பினோம் கொஞ்சம். உங்களுக்கு என்னென்ன பாடல் சொன்னீங்க? ஒன்று வந்து நன்றி மதி, நன்றி. உண்மையில் அந்த நேர்களது ரசனைகள் உண்மையில் எங்களை வியக்க பண்ணும், அருமையான ரசனைகள். அதான் சிஎம்ஆர் கொடுத்து வைத்த ஒரு வானொலி. ஏனென்றால் நல்ல ரசனை மிக்க ஆற்றல் மிக்க நேர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தான் இது நேர் வானொலி என்ற ஒரு பெரிய பெயரை பெற்றிருக்கின்றது. வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
2: வெண்பா, நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் எங்களோட நேர்களது பெருமைகளை
1: என்ன. உங்களோட பாடல்களை நீங்க உங்களுக்கு தியாகம் பண்ணினதுக்கு நன்றி மேடம். எனக்கு
2: பாடல்
1: ஆமாம், எனக்கு ராஜேந்திர சமைச்சு நீங்க சொல்லித்தான் எனக்கு விவரங்கள் அறிஞ்சு கொண்டு நன்றி. எனக்கும் சொல்லாய வாய்ந்தது அந்த படத்தை பற்றி கிட்டடிலாம் கேள்விப்பட்டேன். நான் பார்த்தேன், அந்த வருஷம் தான் பார்த்தேன் அந்த படம். நல்லா
2: நிறைய தடவை நான் காற்றலையில அதை பெட்டி கதைச்சிருக்கிறேன், மோகமுள்ள பெட்டி.
1: இந்த அதான் இந்த வருஷம் தான் பார்த்தேன் அந்த படத்தை. நல்ல படம், நல்ல சங்கீதத்தோட சேர்ந்த படம். மற்றது மணிக்கோயிலே மணிக்கோயிலே சக்கிதடி.
2: நன்றி நன்றி வெண்பா,
1: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்
2: நீங்களே கொண்டு வந்து நீங்களே விரும்பி காட்டித்தான் போல
7: என்ன.
2: நன்றி குயின்சன்,
7: நன்றி வணக்கம்,
2: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சந்திரன்.
2: சந்திரன் நிலம், நன்றி. நீங்க நிலமா?
8: நாங்களும் நிலமா இருக்கோம். ரெண்டு பாடல் சொல்லுவேன், பழைய பாடல் கவிக்க கூடாதானே. என் கேள்விக்கு என்ன பது? மணிக்குயில் மணிக்குயில் சேர்க்கிறது.
2: என்ன சொன்னீங்க? பழைய பாடு
8: உயர்ந்த மனிதன்.
2: ஓ, அது ஏதோ முதல் சொன்னீங்க பழைய பாடு.
8: நிகழ்ச்சியில்
2: அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம்
2: பவன், சொல்லுங்கள்.
9: நன்றி. இந்த பாட்டு
2: பெரிய சாதனை படைச்ச திரைப்படமும் பாடல்
9: தானே.
2: பாடல் கட்டாயம் எடுத்து கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் பேச வேண்டிய பாடல், அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது.
9: எனக்கு வந்து உயர்ந்த மனிதன், மற்றது மர்சலம்.
2: மர்சல் என்ன நல்ல புளிக்கஞ்சி காய்ச்சி குடிங்க
9: பவான்.
2: நன்றி. ஓ, அதான் பரவாயில்ல, என்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட அது பெரிய கஷ்டம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில்? எப்படி உங்களால முடியும்? எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருந்தீங்க. யார் கட்டி போட்டீங்க வழியா எங்களை நீங்க கட்டி போட்டீங்க. ஒரு மணி சேரம் பத்து நிமிடம்
2: அப்படி உண்மையாக இருந்தால் அது சந்தோஷம் தான். நான் சிலவேளை எனக்கு ஒரு சங்கோஷம் உங்களுக்கு சொல்ல ஒன்று கேட்டேன். சிலவேளை கூட விஷயங்கள் இப்போ சொல்கிறோமோ கொஞ்சம் குறைச்சி
10: நீங்கள் சொல்கிறத நாங்கள் இவ்வளோத்துக்கு தெரிஞ்சு வைப்போம். இல்லைன்னு இந்த பாட்டில் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாட்டுக்கப்புறம் விஷயம் அதிகமும் அவ்வளோதான். நீங்கள் சொல்லும்போது
2: இவ்வளவு வியாக்கியானம் தேவையோண்டு எனக்குள்ள ஒரு கேள்வியை வச்சு கொண்டு தான் நான் கதைக்கிறது.
10: கேட்டு போறது சில பேர் வர முடியாம எல்லாம் இருப்பாங்க. எவ்வளவு பேர் நானே இன்றைக்கு இப்போ ஒரு 20 அடிச்சுதான் இப்ப
2: வந்திருக்கேன்.
10: அப்படி சில பேருக்கு எடுக்க முடியல கவலையிலே இருப்பினோம். ஆனா எவ்வளவு அருமையா இருந்தாச்சு. நல்ல நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
10: எனக்கு பாடல் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் அடுத்தது மணிக்கு சேர்க்கிறது ரெண்டு பாடல.
2: நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். தங்களுக்குள்ள பேசினோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
11: வணக்கம். ரகுமார்.
2: ரகுமார் சொல்லுங்கள்.
11: அந்த விரல் ஒரு பக்கத்தால் தெரிஞ்சு போச்சு. அது லைன் எல்லாம் அப்படி அவ்வளவு தூரம் பிஸியா இருந்தது. நீங்கள் அடிங்க உடனே சொன்னீங்கல்ல, அந்த சொன்ன நேரத்துல இருந்து அடிச்சு கொண்டிருந்தா இப்பதான் லைன் கிடைச்சிச்சு. அது நேர்கள் அது ஆதார் கார்டு சாய்ச்சி முடிஞ்சா கட் பண்ணீங்கன்னா சரி.
2: மணிக்குயிலும் ஜவானும் ரமேஷ் கேட்டிருக்கிறார். சின்ன படியில் கேட்கறது தானே இப்படியான பாடல்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள் மூர்த்தி, என்ன பாடல்
12: மணிக்குயில் எனக்கு டைம் இருந்தா ஒரு பராமாண்ட பர்த்டே ஒரு பர்த்டே பாட்டு கடைசியில போட்டுருவாங்க.
2: இல்ல இல்ல நேரம் நான் நினைக்கல மூர்த்தி கிடைக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் அவர் ஓடிவிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் சார். நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
2: நல்ல நலம். நீங்கள் எப்படி?
13: நலமா இருக்கேன் சார். உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன் சார். மணிக்குயில் ஜவான்.
2: ஓ மணிக்குயில் ஜவான். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
13: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும்
2: இப்பொழுது பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. பாடல்களுடன் நாம் இணைந்திருப்பதற்கு முன்னர்
14: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
15: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
16: ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: keep listening to CMR Tamil HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேரம் இப்பொழுது 7:42. நேர்கள் இன்றைய திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் 6 பாடல்கள் கொண்டு வந்தோம். 6 பாடல்களும் பல்வேறு நேர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சியிலே முதலில் இடம்பெற இருக்கின்ற பாடலுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர் ஒருமுறை வானிலை நிலைமையை பற்றி பார்ப்போம் நேர்களே. இப்பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் 10 பாகையை விட நேர்களே வெப்பநிலை இன்றிலிருந்து வீழ்ச்சியடைகின்றது. 8 பாகை செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடைய இருக்கின்றது, ஒரு இலக்கத்துக்கு வருகிறது. நாளைய தினமும் 9 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. நாளை பகல் பொழுது 18 பாகை செல்சியஸ், இரவு பொழுது 8 பாகை செல்சியஸ். குளிர்காலம் வந்துட்டார், தம்பி வந்துட்டாரோ அண்ணன் வந்துட்டாரோ வந்துட்டார். ஆகவே அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் எங்களது நடை உடை பாவனைகள் அத்தனையே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்போது மெல்ல மெல்ல உருவாகின்றது. அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் குளிர்காலத்தை வரவேற்பதற்கு தயாராகுவோம். எங்களது நாளாண்ட பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள் அத்தனையிலும் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது. இப்பொழுது காற்று மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் எங்களது நிகழ்ச்சியில் கொண்டு வந்த பாடல்களில் ஜவான் திரைப்பட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ரமேஷ், தேவகுமார், சிவலிங்கம் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் உங்கள் மனு பேசுகிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
4: 416-746-2742.
5: Everything okay, no problem undichinam.
6: Bar kalamu closing da, tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
9: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

நேர்களே, ஜேர்மனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அண்டை நாடான சவுதி அரேபியா மீது அண்மைய நாட்களில் தீவிர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த செய்திகள் பலவற்றை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத்திய கிழக்கில் நிலவும் பிராந்திய போர் பதட்டங்கள் மத்தியில் இப்பொழுது இந்த பதட்டம் தொட்டி கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாட் நகரை இலக்கு வைத்து சவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இந்த ஏவுகணை சவுதி பாதுகாப்பு படைகள் நடுவான

0: தடுத்து அளித்ததாக கூறினாலும் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு பகுதியில் பெரும் கரும்புகை எழுந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. செங்கடல் கடற்கரையில் உள்ள சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ மற்றும் ஜான்பு சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பல்வேறு எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள். நேர்களே, சவுதி அரேபியாவின் எல்லை பகுதிகளில் நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களால் இதுவரை 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சவுதி அதிகாரிகள் கவுதி அமைப்பினர் இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவை ட்ரோன் மூலம் தாக்க முயன்றதாக குற்றஞ்சாட்டியிருப்பது இப்போது வெளிவந்திருக்கின்றது. ஏமனின் மேற்கு கடற்கரையோரம் உள்ள முக்கிய நகரங்கள் மற்றும் பாப் எல் மண்டேப் நீரிணை பகுதிகளை கைப்பற்றி கவுதிகளில் தரைவழியாக முன்னேறி வருவதாகவும், எனினும் அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளின் கப்பல்களை தாக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று, சவுதி அரேபியாவை மட்டுமே தங்களின் முதன்மை எதிரியாக கொண்டு தாக்குதல் நடத்துவதாகவும் கவுதி அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் இப்பொழுது 7:51. நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

அடுத்து பாடல் ஒலிக்கின்றது சத்யா, மதி மற்றும் வெண்பா ஆகியோரது விருப்பத் தெரிவாக மோகமுள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலின்.

அந்த பாடல் ஒலித்தோ இந்த நேரம் 7:56 நேர்களை. இந்த வேளையில் அனுஜன் தொடர்பான பல்வேறு விதமான மனித உரிமை அமைப்புகள் மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கம், அனுஜனின் பெற்றோர்கள் என்று பலர் அனுஜனின் விடுதலை கோரி துடித்து வருகின்ற பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. என்ற வகையில் அனுஜன் எவ்வாறாவது அந்த மரண தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதுதான் பலருக்கு விடுக்கக்கூடிய ஆதங்கம். என்றாலும் அனுஜனின் கருத்து சவுதி அரேபிய சட்டப்படி மிகவும் தீவிரமானது, மன்னிப்பு கிடைப்பது நிச்சயமில்லை என்றொரு வெளியான செய்தியும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. அதை தெரிவித்திருப்பது சாதாரணமான ஒரு மனிதர்கள் அல்ல, சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குனர் சபானா சுபவிக்ரம. இஸ்லாம் மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் முகநூலில் பதிவிட்டதாக கூறி சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாலிபரான சிவராஜா அனுஜனுக்கு பொது மன்னிப்பு வழங்கி உயிர்ப்பிச்சை அளிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு கொழும்பிலுள்ள சவுதி தூதரகத்தின் ஊடாக சவுதி அரசரிடம் அதிகாரப்பூர்வ கோரிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். தன்னை உடனடியாக காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனுஜன் கடந்த 2 நாட்களில் தனது குடும்பத்தினரை தொடர்பு ஒன்று மன்றாடி கேட்டுக்கொண்டுள்ளதுடன் அவரை விடுவிப்பதற்காக அரசியல் கட்சிகள் உட்பட பல தரப்பினரும் தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சவுதி தூதரகத்தில் கடிதத்தை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இயக்குநர் சுபவிக்ரம, அனுஜன் வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் கருத்து அந்த நாட்டு சட்டத்தின் கீழ் மிகவும் தீவிரமானது என்பதால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதை உறுதியாக கூற முடியாது என தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் அவரது மரண தண்டனையை குறைத்து ஏதேனும் நிவாரணம் வழங்குமாறு சவுதி அரசரிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி இங்கு ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதையோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவதையோ தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்திய சுபவிக்ரம, இத்தகைய செயல்களால் நிற்கதியாக உள்ள இளைஞனின் உயிருக்கு மேலும் ஆபத்து ஏற்படும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் அந்த நாட்டு சட்டம் மிகவும் கடுமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவதை நினைவு கூர்ந்த அவர், வெளியுறவு அமைச்சு முறையான ஒரு வேலை திட்டத்தின் மூலம் ராஜதந்திர மட்டத்தில் மட்டுமே இதில் தலையிட வேண்டும் என்று, கடந்த காலங்களைப் போல ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மூலமே அரசாங்கத்தால் நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். என்ற வகையில் அனுஜனின் விவகாரத்தில் பல்வேறு விதமான முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அனுஜனின் குடும்பத்தினர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அவர் அதற்கான முயற்சிகளில் ராஜதந்திர முயற்சிகளில் தாம் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வேளையிலே ஒரு உருக்கமான ஒரு முயற்சியும் இடம்பெற்றிருக்கின்றது. அனுஜனின் வீட்டிற்கு சென்று ஒரு முஸ்லீம் மாற்றுத்திறனாளி மாணவன் சிறுவன் ஒருவன் ஆதரவு கொடுத்திருக்கின்றான். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இளைஞரான சிவராஜா அனுஜனுக்கு ஆதரவாக மாற்றுத்திறனாளியான முஸ்லீம் சிறுவன் முகமது தனது தாயுடன் அனுஜனின் இல்லத்திற்கு சென்று தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தனது உடல் சவால்களை பொருட்படுத்தாமல் அனுஜனின் வீட்டிற்கு சென்ற சிறுவன் துயரத்தில் இருக்கும் அவரது குடும்பத்தினருடன் தனது ஒற்றுமையை வெளிப்படுத்தியதுடன் அனுஜன்